நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 27ஆம் நாள் இன்று சனிக்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 44 நொடி.

இயங்குகிறார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மஞ்சள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குடல் ஆரோக்கியத்தில் யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி நல்வாழ்வில் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ். சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். ஷேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. நெறிப்படுத்துபவர் மலர்விழி. 12:00 துலா கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி. கனிஷ்கா. 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் மாணவர் கே. ஹேமலதா. 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மகாராஜபுரம் வி. சந்தானம் அவர்களின் பாட்டு. 4:00 காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம். எஸ். விஸ்வநாதன் இயக்கம் கே. பாலச்சந்தர். மாலை 5:00 இளைய பாரதம் நேரடி நிகழ்ச்சி வழங்குகிறார் நிவேதா ஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி இடம்பெறும். 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். செல்லபாண்டியன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி பிரபாத் முகோபாத்யாயா அவர்களின் சந்தூர் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்லே 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02-11:30 வரை 11:47-12:00 வரை மெரடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.

நாளொரு குரல். நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவின் பொருள், தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். மீண்டும் குறட்பா. நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களை நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆறு பத்துக்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க

12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, மகளிர் உங்கள் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி, நெறிப்படுத்துபவர் நிவேதா ஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: acknowledging that the path ahead would be challenging but equally vital. In the FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Tennis Centre in London. After Abu Bakr gave Pakistan an early lead, India staged a remarkable comeback with seven different goal scorers. Sukhjeet Singh and Harmanpreet Singh scored in the second quarter, while Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal added four more goals in the third. Dilpreet Singh completed the rout with a goal in the fourth quarter. India will next face England tomorrow. In FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Group 1 clash at Boston Stadium in Massachusetts, US. Ousmane Dembele scored a first-half hat-trick, helping France to finish at the top of the Group 1. In another Group 1 fixture, Senegal defeated Iraq 5-0 in Toronto. This big win keeps Senegal in contention of reaching last 32 as one of best third-place teams. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதி என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்வீலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழுதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ண மாட்டார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சார்ந்தோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர் சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே

0: நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதிநூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: ஒலித்தவை தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 13 நாள் சனிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மஞ்சள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, எப்பா கூப்பிடணும் கூப்பிடறேன் போயிட்டே இருக்கிற, நில்லுப்பா.
2: ஆ காத்தமுத்த, வாப்பா வாப்பா. எங்க பார்த்து ரெண்டாள் ஆச்சு, உன எங்க தான் போன?
1: எப்பா நான் வந்து ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்தோம்ப்பா.
2: சரி சரி,
1: கொஞ்சம் மஞ்சள் ஒரு முட்டை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். அப்புறம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. இப்போ என்னப்பா ரொம்ப வேலையா இருக்குப்பா. ஏன் கருத்தமுத்த, நம்ம ஊர்ல யாராவது மஞ்சள் சாகுபடி பண்றாங்களா? நீயாவது பண்ணலாம், நீனும் பண்ண மாட்டேங்கிற. மரவள்ளி சாகுபடி பண்ற, கரும்பு சாகுபடி பண்ற, வாழை வச்சிருக்கிற, எல்லாம் பண்ற, காய்கறி பயிர் கூட பண்ற. ஆனா இந்த மஞ்சள் சாகுபடி நம்ம ஊர்லயே ஆள் இல்லப்பா.
2: அதானே காத்தமுத்து, இவ்வளவு பயிரிடுறேன், ஏன் இந்த மஞ்சளை மட்டும் நான் பயிரிடல?
1: எப்பா நம்ம பூமி மஞ்சள் வளர்க்கறதுக்கு ஏத்த பூமிப்பா.
2: ஆமா காத்தமுத்து, ஒரு மஞ்சள் வாங்க போனா என்ன 5-10 ரூபா விக்குது, அவ்வளவு வருமானம் வரும் இது?
1: எப்பா மஞ்சள் சாகுபடியில நல்ல வருமானம் வரும்பா. நீ 6 மாசத்துல போய் நீ அறுவடை பண்றது ஆரம்பிக்கலாம்.
2: சரி,
1: ஆனா ஒரு 10 மாசம் வரைக்கும் விட்டுட்டு நீ அது பிறகு அறுவடை பண்ணு வச்சுக்க. கிழங்கு ஒண்ணு அப்படியே பெருசு பெருசா நம்ம சவரியாட்டு கிழங்கு மாதிரி நிக்கும்பா.
2: இந்த பொங்கல் சமயத்துல மஞ்சள் நல்லா விற்பனை போவோம், இந்த டைம்ல எல்லாம் விற்பனை ஆகுமா?
1: எப்பா பொங்கல் சமயத்துல விற்பனை பண்றாங்கல்ல?
2: ஆமா,
1: நான் சொன்னது மாதிரி அது 6 மாசத்து பயிர், அது பிஞ்சு கிழங்கு.
2: சரி,
1: ஆனா நீ மஞ்சளை முட்டை விட்டினாதான் நம்ம சமையலுக்கு மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் இல்லையா?
2: ஆமா,
1: அந்த மஞ்சள் அதுக்குன்னு ஒரு தனி ரேட் இருக்குப்பா.
2: காதமுத்த, இந்த மஞ்சள் எப்படி பயிரிடுறது இத பத்தின முழு விவரம் சொல்லுப்பா. என் நிலத்துல மஞ்சள் பயிரிட்ட காட்டுறேன்.
1: கட்டாயம் செய்வ பார்ப்பானி. மஞ்சளுக்கு களிமண் மட்டும் ஏத்துக்காதுப்பா, மற்ற அனைத்து வகை மண்ணும் மஞ்சள் சாகுபடிக்கு ஏத்ததுப்பா. நம்ம மண்ணு போக வண்டல் மண் இருந்தா கூட நல்லது
2: தானா?
1: அதனால மஞ்சள் அறுவடை செய்யறதுக்கு ஏற்ற மண்ணாகவும் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு இடமாகவும் நம்ம இடம்லாம் இருக்குதுப்பா.
2: நீ சொல்ற மாதிரி மண்ணு நல்லா இருக்கு. காத்தமுத்த, இந்த மஞ்சள் பயிரிடுறது எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிட்டா நல்ல வருமானம் கிடைக்கும்?
1: உணவுக்காக மஞ்சளை பயிரிடுறோம் அப்படின்னா
2: சரி,
1: வைகாசி பட்டம் ஏற்றது.
2: ஓஹோ,
1: ஏன்னா அது 10 மாசத்து பயிராயிடுது.
2: ஆமா,
1: பொங்கல் பண்டிகையின் போது அறுவடை செய்து குலையாக விற்பனை செய்வதாக இருந்தார். ஏன்னா அந்த பிஞ்சு கிழங்கோட நம்ம விற்கிறோம் இல்லையா, மஞ்சள் கொத்தியும் இஞ்சி கொத்தியும் தான் அந்த பானையில கட்டி பொங்கல் விடுவாங்க.
2: ஆமா,
1: அதுக்கான மஞ்சளா இருந்ததுன்னா ஆடி பட்டம் ஏற்றதுப்பா.
2: ஓஹோ,
1: ஆமா. சரி, இப்போ வந்து எப்படி சாகுபடி பண்றது அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் இல்லையா?
2: அதை சொல்லுப்பா முன்னாடி.
1: தேர்வு செய்த நிலத்துல
2: சரி
1: 10 நாட்கள் இடைவெளியில 3 முறை நல்லா உழவு செய்யணும்பா. ரெண்டாவது உழவின் போது 3 டன் நம்ம அந்த தொழுவுரம் இருக்குல்ல, அந்த எருவை நிலம் முழுவதும் பரவலா போட்டு அதுக்கு மேலையும் ஒரு உழவு செஞ்சிடணும்பா.
2: ஓஹோ,
1: அப்புறம் நிலத்துல பாத்திகள் அமைச்சு நடவு செய்வதற்கு முன்னாடி விதை மஞ்சள் அதை எடுத்துக்கிட்டு உமி மணல் கலந்த தண்ணீரை தெளிச்சு ஒரு நாள் முழுவதும் அப்படியே வச்சிருக்கணும்பா. அப்படி வச்சிருந்தோம்னா அந்த விதை கிழங்குல அப்படியே முளைப்பு கட்டி அது முளைக்கிறதுக்கு அப்படியே ரெடியான மாதிரி முட்டிக்கிட்டு வரும்.
2: ஓஹோ,

0: இப்படியாப்பட்ட கிழங்க தான் நம்ம எடுத்து நாம நடணும்.
1: அதாவது கிழங்கா தான் நடணும் நம்ம.
0: ஆமாப்பா, அது கொஞ்சம் முளைப்பு இருக்கிற மாதிரி நம்ம மாத்தி நட்டோம்னா நமக்கு உடனே கடகடன்னு செடி உடையாந்துரும்.
1: ஓஹோ,
0: அந்த விதைய என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முளைக்கிற மாதிரி பகுதி இருக்குல்ல, அது மேல தெரியற மாதிரி கொஞ்சம் லேசா கொஞ்சம் அழுத்தி அந்த விதைய வந்து நம்ம ஒன்னொன்னா ஊனி வைக்கணும். சரியா? பஞ்சகாவியாவுல விதை நேர்த்தி செஞ்சு நம்ம நட்டோம்னா இன்னும் நல்லது. ஏன்னா வேரழுகள் நோயெல்லாம் வராம இது பாதுகாக்கும்.
1: ஓஹோ, கதமுத்த, இந்த செடிக்கு செடி எவ்வளவு இடைவெளி இருக்கணும், வரிசைக்கு வரிசைக்கு எப்படி இருக்கணும், தண்ணி பாசத்தை இதை பத்தின இன்னும் நிறைய விவரங்களை சொல்லுப்பா.
0: ஒன்னு இல்ல கருத்தமுத்து, செடிக்கு செடி முக்கால் அடி, வரிசைக்கு வரிசை முக்கால் அடி. இந்த இடைவெளியில விதை மஞ்சளை நாம விதைப்பு செய்ய வேண்டும்.
1: ஓஹோ,
0: விதையோடைய முனைப்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நடவு செய்யணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி வச்ச பிறகு நாம ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் 20 நாளுக்கு பிறகு இலை அப்படியே வெளியில தென்படும்.
1: ஓஹோ,
0: 30 அப்புறம் 60 நாள்ல களை எடுக்கணும்பா.
1: ஓஹோ, கிட்டத்தட்ட 2 மாசம்.
0: ஆமாப்பா, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி களை எடுத்துக்கணும். களை இருந்துச்சுன்னா மஞ்சள் செடி ஆங்காரமா வளராது. அதுக்கு பிறகு கூட களை தென்படுது அப்படின்னா களைய அப்பப்ப எடுக்கிறது தான்ப்பா நல்லது. விதப்பு செஞ்ச 20வது நாள்ல இருந்து 15 நாளைக்கு ஒரு முறை 100 லிட்டர் ஜீவாமிர்தத்தை பாசன நீரோட கலந்து விடணும்பா. அப்புறம் 10 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி பஞ்சகாவியா, இத ஒரு ஸ்ப்ரேயர்ல போட்டு நல்லா கலந்து கை ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா செடியில போட்டுற மாதிரி அடிக்கணும்பா. இலப்புலி நோயே, பச்சை புழு, வாடல் நோயே, வேரழுகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்த 45வது நாள்ல இருந்து 20 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி வேப்பங்கொட்டை கரைசல், அதை கலந்து நம்ம தெளிக்கலாம். மழைக்காலங்கள்ல வந்து தண்ணி அதிகமா மஞ்சள் கொல்லையில நிக்க விடக்கூடாது, வடிகட்டினும். தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா வேரழுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓஹோ,
0: நான் இன்னொன்னு என்ன சொன்னேன், பொங்கல் மாதிரி வந்து பிஞ்சு கிழங்கு தேவைன்னா 6 மாசத்திலே பறிச்சிடலாம். முதிர்ச்சி அடைந்த கிழங்கு அப்படின்னா 10 மாசம் வரைக்கும் வச்சிருக்கோம்.
1: ஓ சரி சரி, காத்தமுத்த, இந்த மஞ்சள் கிழங்கு அறுவடை செஞ்ச பிறகு உடனே வித்துடலாமா, இல்ல ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்து அப்புறம் விற்பனை செய்யலாமா, இல்ல 1 வாரம் கூட வச்சு விற்பனை செய்யலாமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா விவரமா.
0: கருத்தமுத்து, மஞ்சள் கிழங்குகளை நம்ம தோண்டி எடுத்துட்ட பிறகு அந்த கிழங்குகள் எல்லாம் நல்லா குவியல் ஆக்கி வேக வச்சு இயந்திரத்தோடைய உதவியோட அதை நல்லா பாலிஷ் போட்டு மஞ்சளை சேகரிச்சு வைக்கலாம்.
1: ஓஹோ,
0: இந்த மாதிரி முறையா நம்ம மஞ்சளை சேகரிச்சு வைக்கிறது பல ஆண்டுகள் கூட கெடாம இருக்கும்பா.
1: அழுவிடாதா?
0: அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நம்ம எல்லா மெத்தடையும் கடைபிடிச்சுதானே அதை சேகரிச்சு வைக்கிறோம்.
1: ஓஹோ,
0: அது பாதுகாப்பா இருக்கும். எப்ப நல்ல விலை கிடைக்குதோ அப்ப நீ விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்பா.
1: பரவாயில்ல, வெங்காயம் போல போகுது இதுவும்.
0: ஆமாப்பா, அருமையான ஒரு பயிர்ப்பா மஞ்சள் சாகுபடி.
1: காத்தமுத்த, நீ சொன்ன ஆலோசனைப்படி மஞ்சள் சாகுபடி செஞ்சு இதுலயும் நல்ல வருமானம் நான் பார்த்தேன், லாபம் அடையறம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நான் கிளம்புறேன்பா.
1: கதமுத்த நில்லுப்பா, தினமும் உன்னை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பேன்.
0: சரிப்பா, இப்ப என்ன கொடுக்க போற?
1: ஒன்னு இல்லப்பா, நம்ம கொள்ளையில விளைஞ்ச செடி தான், பிரம்மத்தண்டு செடி.
0: ஓஹோ, பிரம்மத்தண்டு செடியா?
1: ஆமாப்பா, இதனுடைய இலை பூ காய் இதெல்லாம் காய வச்சு அரைச்சி பவுடர் ஆக்கி உனக்கு பல் துளக்கிறதுக்காக கொடுக்க போறேன்பா.
0: ஓஹோ, அதாவது பிரம்மத்தண்டு செடி பல்பொடி.
1: ஆமாப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
1: கந்தமுத்த, அந்த மருத்துவ குணங்கள்லாம் பத்தி சொல்லுவியா? இதுல ஏதாவது இருக்காப்பா? இருந்தா சொல்லலாம்.
0: நிறைய இருக்குப்பா. பிரம்மத்தண்டு செடி, அதுல இருந்து வந்து இப்ப நீ வேற பல்பொடி வேற தயாரிச்சு கொடுத்துருக்க இல்லையா? பல்லு வலி உடையவங்க இதை வச்சு பல்லு வளர்க்கணும், 10 நிமிஷத்துல வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: ஓஹோ,
0: அதாவது சித்த மருத்துவத்துல இதெல்லாம் சொல்றாங்கப்பா. தோல் நோய் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு நல்ல தீர்வுப்பா இந்த பிரம்மத்தண்டு செடி.
1: இந்த செடி பாத்துருப்பா, முள்ளு முள்ளா இருக்கும்.
0: ஆமாப்பா, அந்த பூ தான்ப்பா அழகு, மஞ்சள் கலர்ல பூத்துருக்கும்பா.
1: அது உள்ள ஒரு பொட்டு போல ஒரு சிகப்பா ஒண்ணு இருக்கும்.
0: ஆமா, பரவாயில்லப்பா, இதையே எடுத்து இலை பூ காய் இதெல்லாம் காய வச்சு பொடி செஞ்சு அதுல பல் வளர்க்கறதுக்கு நீ ரெடி பண்ணிருக்க பாரு, பாராட்டணும் கருத்தமுத்து.
1: அந்த டப்பா வச்சுக்கு.
0: சரிப்பா சரிப்பா, கொண்டாப்பா. சரி, நான் கிளம்புறேன் கருத்தமுத்து.
1: சரி கருத்தமுத்த, பார்த்து போயிட்டு வா.
2: சரி, சைக்கிள் ஓட்டிக்கிட்ட அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வீடு போய் சேருவோம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாட உள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்ற உள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது

0: அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 மணிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதி அளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டிலா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கையை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 140

0: 8-2 ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 7:00
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: இயற்கையின் மௌன புரட்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
4: இயற்கை மனிதனின் முதல் ஆசிரியரும் நிரந்தர நண்பனுமாகும். மனித நாகரிகம் வளர்ந்ததற்கு அடிப்படையாக இருந்தது இயற்கை வளங்களே. ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை நகரமயமாக்குதல், தொழிற்சாலைகள், காடழிப்பு போன்ற மனித நடவடிக்கைகள் இயற்கையின் சமநிலையை கடுமையாக பாதித்துள்ளன. இதற்கிடையில் இயற்கை தனது சொந்த முறையில் ஒரு அமைதி புரட்சியை நடத்தி வருகிறது. இந்த புரட்சி ஆயுதங்களாலும் போராட்டங்களாலும் அல்ல. வெள்ளம், வறட்சி, கடலரிப்பு, காலநிலை மாற்றம், உயிரின இழப்பு போன்ற இயற்கை நிகழ்வுகள் மூலம் நம்மை எச்சரிக்கிறது. இயற்கையில் இந்த அமைதி புரட்சியை புரிந்து கொள்வது இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய பொறுப்பாகும். காலையில் நாம் தூங்கி எழும்பொழுது சத்தமே இல்லாமல் ஒரு செடியில் பூ மலர்கிறதே, அதுவும் ஒரு புரட்சி. ஒரு ஆலமரத்து சிறிய விதை பாறையை பிளந்து கொண்டு வேர் விடுகிறதே, அதுவும் ஒரு புரட்சி. நாம் சுவாசிப்பதற்காக இந்த பூமியில் இருக்கும் மரங்கள் நமக்கு தெரியாமல் ஆக்சிஜனை தயாரித்து வெளிகின்றனவே, அதைவிடவா பெரிய அமைதி புரட்சி இந்த உலகத்தில் இருக்க முடியும்? இயற்கையின் புரட்சி அமைதியானது. மனிதன் இயற்கையை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடும் பொழுது இயற்கை தன்னை சமநிலைப்படுத்தி மீட்டெடுக்க பல மாற்றங்களை உருவாக்குகின்றது. மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தொழிற்சாலையை கட்டினால் சத்தம், வண்டியை ஓட்டினால் சத்தம். ஆனால் இயற்கை நாம் செய்யும் அத்தனை அத்துமீறல்களையும் மௌனமாக தாண்டி கொள்கிறது. நாம் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்கிறோம், புகையை விடுகிறோம். ஆனால் காடுகளும் மலைகளும் சத்தமே இல்லாமல் அந்த நச்சை உள்வாங்கி நமக்கு நிழலையும் மழையையும் தந்து கொண்டே இருக்கின்றன. இதைத்தான் அறிவியலில் கார்பனை உறிஞ்சி சேமித்தல் என்று சொல்லுவோம். இயற்கை செய்யும் இந்த அமைதியான வேலையைத்தான் பூமி இன்னும் மனிதர்கள் வாழ தகுந்த இடமாக வைத்திருக்கிறது. உலக அளவில் நாம் காடுகளை அழித்து கொண்டிருந்தாலும் இயற்கையின் மீட்டுருவாக்கம், மீளுருவாக்கம் சப்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் ஆகியவற்றின் பல்லுயிர்கள் முக்கியமான இயற்கை செல்வங்களில் ஒன்றாகும். இயற்கை திருப்பி அடிக்க ஆரம்பித்தா நம்ம தாங்க முடியாது. கொரோனா காலத்திலே ஆக்சிஜனுக்காக நாம் அலைந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டோம். மரங்கள் நமக்கு இலவசமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்து வழங்குகிறது. பூமியை காப்பது ஏதோ அரசு அல்லது பொதுநல அமைப்புகளின் வேலைன்னு நினைக்காதீர்கள். அது நம் கடமை. மனிதன் ஒரு பக்கம் இயற்கையை அழித்தாலும் இயற்கை தன் அமைதி புரட்சியின் மூலம் விதைகளை முளைக்க வைத்து கொண்டே இருக்கிறது. இயற்கையின் சுற்றுச்சூழல் இழப்புகள். 1, காடழிப்பு. காடுகள் பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகின்றன. ஆனால் நகர விரிவாக்கம், சாலை அமைப்பு, தொழில்துறை வளர்ச்சி ஆகியவற்றால் காடுகள் குறைந்து வருகின்றன. மலைகளில் காலநிலை மாற்றம் காரணமாக சில பகுதிகளில் பசுமை காடுகள் குறைந்து முட்புதர் தாவரங்கள் அதிகரித்து வருகின்றன.

0: இரண்டாவது, ஈரநில அழிவு. பல ஏரிகள் மற்றும் ஈரநிலங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. மூன்று, நீர் பற்றாக்குறை. நகரம் மற்றும் பெருநகரங்களில் நிலத்தடி நீர் அளவு குறைந்து வருகிறது. மழை மாறுபாடு மற்றும் அதிகப்படியான நீர் பயன்பாடு முக்கிய காரணங்களாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கையின் மௌன புரட்சி. வழங்கியவர் கே குணசேகர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமையில் தொடக்கமாக சிந்தனை மலர். வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. வாழ்வின் அணியாகவும் வாழ்க்கையின் துணையாகவும் விளங்குவது நாம் கற்ற கல்வி. நேரில் இது அரிஸ்டாட்டில் அவர்களின் சிந்தனை.
3: சங்கீத சரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சரல், ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சரல்.
4: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
5: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
6: நேர்களுக்கு வணக்கம். நினைவலைகள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னோட கூட நினைவலைகள் தங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்ண போறது திருமதி சரஸ்வதி அவர்கள். வணக்கம்மா.
7: வணக்கம்மா.
6: இந்த நினைவலைகள் நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ண விரும்பக்கூடிய அந்த நினைவுகள் என்ன?
7: நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் மாதவரம் பால்பனை, சரஸ்வதி பத்மநாபன். நினைவுகள் நம்மை பின்னோக்கி பயணிக்க செய்யும் என்பது மறுக்க முடியாத உண்மை. எனக்கும் அப்படிதான். வானொலியில் ஒலிக்கும் சில பாடல்களை கேட்கும் போது எனது நினைவுகளும் அசை போடும். அம்மாதிரியான ஒரு நிகழ்வு என்னுடைய பள்ளி காலங்கள்ல என்னுடன் படித்த ஒரு தோழியை பற்றியது. நானும் அவளுமே மிகவும் நெருங்கிய தோழிகளாக இருந்தோம். சிறு வயது முதலே நோயுடன் போராடி கொண்டிருந்தாள். வகுப்பறையில் இருவரும் சுட்டித்தனத்தோடு துள்ளி திரிந்து கொண்டிருந்த காலங்களில் நன்றாகவே நாங்கள் பழகி கொண்டு இருந்தோம். பள்ளிக்கூடம் திறந்து கொஞ்ச நாள் பொறுத்து தான் அவங்க ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க கூட வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து வரும்போது ரொம்ப மெலிஞ்ச தோற்றத்தோட வந்த உடனே எல்லா பிள்ளைங்களும் அவங்கள கண்ட உடனே ஒரு மாதிரியா ஏதோ அவங்க உடல் எல்லாம் சரியில்லாதவங்களாம் வந்திருக்காங்களே சொல்லிட்டு ஒதுங்கும் போது அவங்க மட்டும் எங்கிட்ட நல்லாவே பழகினாங்க, நல்லாவே பேசினாங்க. ஆனா அவங்க சின்ன வயசு முதலே நோயோட போராடி கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சரா இருந்தனால அவளை எப்படியாவது படிக்க வைக்கணும் படிக்க வச்சாங்க. அவளும் நாளுமே நல்ல போட்டி போட்டு ரெண்டு பேருமே படிச்சோம். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நான் செகண்ட் ரேங்க், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா அவ செகண்ட் ரேங்க், இப்படி போட்டி போட்டு நல்லா படிச்சுட்டு வந்தோம். அவங்க நட்பு வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தொடர்ந்தது. ஆனா சில கால மாற்றங்கள், சூழ்ச்சிகள், பொறுப்புகள், அதனால நான் கொஞ்சம் விலகிட்டேன் ஃபேமிலியோட அட்டாச் ஆனதுனால. அந்த நேரத்துல எப்பவுமே வருடந்தோறும் கிறிஸ்துமஸுக்கு அவளுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புவேன். அந்த மாதிரி ஒரு முறை கிரீட்டிங்ஸ் அனுப்பும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது அவ தவறிட்டான்னு. ஆனா அவளும் நானும் அந்த பழகின அந்த காலங்களை வந்து என் நினைவுல இருந்து இன்னும் வரைக்கும் அழிக்க முடியல. சில நினைவுகள் வந்து நம்மளை வந்து கலங்கவும் செய்யும், நம்ம மயங்கவும் செய்யும். அந்த வகையில எனக்கு இந்த நினைவுகள் ரொம்பவே என்னோட டச்சிங்கா இருக்கு. எனக்காக இந்த தோழியின் நினைவுக்காக ஒரு பாடல், வட்டத்துக்குள் சதுரம் படத்திலிருந்து நீங்க

0: போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான்.
1: தோழியோட பேர் சொல்லவே இல்லை.
0: ஜமீலா.
1: ஓகே சரி, என்ன பாடல் வேணும் வட்டத்துக்குள் சொல்லுங்கள்.
0: வட்டத்துக்குள் சதனம், இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல்.
1: சரி, வேற ஏதாவது அவங்களோட பழகின நாட்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு ஞாபகம் இருக்கா?
0: ஆமா, நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா, ஆனா வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நோயோட போராடிட்டு இருக்காங்கன்ற கொஞ்சம் கூட நினைப்பு இல்லாமலே எங்க கூட ரொம்பவே நல்லாவே பழகுறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய தோற்றத்தை வச்சும் அவங்க இதை பத்தியும் எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அவங்க எதையுமே கேர் பண்ணாம நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலே தைரியமா அவங்க என்ன நம்பி அனுப்புவாங்க. அவங்கள எங்கேயாவது வெளியே போகணும், அவ தனியா போக மாட்டா, அவளுக்கு யாராவது துணை வேணும் அப்படின்ற ஃபீலிங்கே இல்லாம என் கூட எல்லா இடமும் அனுப்புவாங்க. எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்க கூட விளையாடுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, என்னென்ன சின்ன வயசுல உள்ள எல்லா இதுமே நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இது பண்ணோம். அவ பழகின காலங்கள்ல வந்து என்னை தேடி சென்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கூட என் பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க கொள்ள எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு எல்லாமே இருந்தாங்க. ஆனாலும் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸ், அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தொடங்காது அப்படி எல்லாம் எதுவுமே இது இல்லை. நல்லாவே பழகணும், நல்லாவே இருந்தோம். சில நினைவுகள்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கூட பழகி இருக்கலாமேன்னு தான் தோணும். சில இதுக்கெல்லாம் நம்ம விதிவிலக்கு சொல்ல முடியாது இல்லையா, அதனால அது மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அதிகமா யாருமே கிடையாது, நான் அதிகமா வச்சுக்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். ஏன்னா வந்து என்னுடைய நேச்சர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எனக்கு ஷார்ட் டெம்பரு, அதனால நான் யாரு கூடயும் அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அதிகமா வச்சுக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ரொம்ப துணையா இருக்கிறது வானொலி தான். வானொலியோட இருக்கிற அந்த தொடர்பு வந்து எனக்கு சிறு வயசு முதல்லயே ரொம்ப இது. எனக்கு நிறைய பாடல்கள் பிடிச்சிருந்தாலும் சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கு, என்னுடைய இதுக்கு துணை போயிருக்கு, என்னுடைய துக்கம் துயரம் எல்லாத்துக்குமே எனக்கு கூட துணை இருந்திருக்கு. நான் தனிமையில இருக்கிற நிறைய நாட்கள்ல வந்து எனக்கு வானொலி தான் எனக்கு பெரிய பலமே. வானொலி இல்லாம வாழ்ந்துகிட மாட்டேன். வானொலி தான் எனக்கு எல்லாமே, என்னோட சேர்ந்தது வானொலி தான். இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல வானொலி ஓடாத நாளையில கேட்காத பாட்டே இல்லை. எப்பவுமே வீட்டுல வந்து என் அறையில வந்து என் வானொலி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். சில நினைவுகள்னா அம்மா அப்பா கூட வாழ்ந்த காலங்கள்ல உள்ள நினைவுகளை நினைச்சு பார்த்தோம்னா அப்பாவுக்கு வந்து வானொலி ரொம்ப பிடிக்கும். அப்பா இருந்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேடியோல விவித் பாரதியில ஹிந்தி பாட்டு போட்டாலும் சரி, தமிழ் பாட்டு போட்டாலும் சரி, நியூஸ் விட்டாலும் சரி, என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் ஒளிச்சித்திரம் எல்லாமே அந்த காலம் வந்து அப்பா வழியில தான் நானுமே வானொலி கேட்க ஆரம்பிச்சேன். அப்பா இருந்த வரைக்கும் எப்பவுமே வானொலிக்கு ஒளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்பாவுக்கு எல்லா நிகழ்ச்சியும் கேட்க பிடிக்கும். அந்த வழியில வந்ததுனால தான் எனக்குமே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: மூச்சு விடாம பேசிட்டீங்க. இப்ப உங்களுடைய தோழிய சொன்னீங்க இல்லையா, எந்த ஆண்டு பள்ளிக்கூடம் படிச்சது?
0: 1979.
1: எந்த ஊர்லமா?
0: நாகர்கோயில்.
1: ஓ, நீங்க நாகர்கோயில்ல உங்களுக்கு. ஓகே, பள்ளித்தோடு.
0: அப்பாவுக்கு ரயில்வேல வேலை, அதனால நான் சென்னை வந்துட்டேன்.
1: எத்தனை வருஷம் அங்க படிச்சீங்க நாகர்கோயில்?
0: நான் வந்து 9th வரைக்கும் அங்க படிச்சேன். தாத்தா பாட்டி கூட வளர்ந்தேன் நான்.
1: நாகர்கோயில்ல எந்த பகுதி?
0: நாகர்கோயில்ல மெயின் தான், வடசேரி.
1: வடச்சேரியிலேயே பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க. ஓகே, சோ ஸ்கூல் படிச்ச காலம் வரைக்கும் நாகர்கோயில், அதுக்கப்புறம் சென்னை.
0: ஆமா,
1: அது வரைக்கும்
0: வேலை பார்த்ததுனால இங்க வந்துட்டோம்.
1: உங்க தோழி திருமணமானவங்களா?
0: இல்ல, எனக்கு திருமணம் ஆகி கூட அவங்களுக்கு திருமணம் ஆகல. திருமணம் பண்ண கூடாதுன்ட்டாங்க டாக்டருங்க, அவள ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டு.
1: எந்த வயது வர உயிரோட இருந்தாங்க
0: அவங்க? வந்து எனக்கு கல்யாணம் ஆகி என் பெரிய பையன் பிறந்ததுக்கு அப்புறமும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சினிமாக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 26 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க.
1: பரவாயில்ல, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க இல்லையா தோழிகளா?
0: ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அடிக்காத லூட்டியே கிடையாது. ஆனா நான் இருக்கிற தைரியத்துல அவளும் அவ இருக்கிற தைரியத்துல நானும் சேர்ந்து ரொம்பவே போட்டு போனேன். ஆனா அவங்க அம்மா அப்பா கூட அவ்வளவு வெளியே வந்து இவ்வளவு கலகலப்பா இருப்பா அப்படின்னு எல்லாம் அவங்க கூட எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவ எப்பவுமே நோயோட இருக்கா, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கா, படிப்பா, படுது, அவ்வளவு பாட்டுக்கு இருப்பான்ற மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க நாங்க பண்ற குறும்பெல்லாம் அவங்க ரசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு
1: நீங்க பண்ண குறும்பு ஏதாவது மாட்டி இருக்கீங்களா?
0: அதாவது வந்து நான் வந்து தமிழ்ல நல்ல மார்க்கம் வாங்குவேன், அவன் வந்து தமிழ்ல கொஞ்சம் மார்க் குறைவா வாங்குவா. ஆனா வந்து தமிழ் வந்து படிக்கிற காலத்துல வந்து தமிழ் வாத்தியாருக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு வாத்தியார் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த செய்யுள் எல்லாம் எழுதுனா வரி விடாம எழுதணும், அந்த இதெல்லாம் இடையை சொல்லெல்லாம் விடாம எழுதணும், எல்லாமே உன்னிப்பா கவனிப்பாங்க. நான் செய்யுளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவேன் நான் எப்பவுமே. அவன் வந்து மேக்ஸ் எல்லாம் நல்லா போடுவா, எனக்கு

0: மேக்ஸ் கொஞ்சம் பின்னாடி தான் வரும். ஆனால் அவன் மேக்ஸ் நல்லா பண்ணுறதுனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு தடவை வந்து தமிழ் வாத்தியார் வந்து என்னுடைய எக்ஸாம் பேப்பரே காட்டவே இல்லை. அவர் எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்தாரு, எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் பேப்பரே தரலையே என்னன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது, இல்லைம்மா நீ எழுதியிருக்க மாட்டேன் அதனால தான் உனக்கு பேப்பர் வரல, எல்லா பிள்ளைங்களுக்கும் பேப்பர் கொடுத்தேன் உனக்கு பேப்பர் கொடுக்கலையா அப்படின்னா நீ எழுதியிருக்க மாட்டேன். இல்லை சார் நான் வந்தேன் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேனே கிளியரா தமிழில் நல்லா தானே எழுதியிருக்கேன். இல்லைம்மா நீ எதுவுமே செய்யலம்மா அப்படின்னு. இப்ப வந்து நீ கூட வந்த இல்லை எக்ஸாமுக்கு, ஏன் உன்னை இப்படி சொல்றாங்க சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி தெரியலப்பா என்னன்னு தெரியலையே சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ வந்து போய் கேட்டிருக்கா வாத்தியார் கிட்ட, என்ன சார் அவ சரஸ்வதி நல்லா தானே படிப்பாங்க தமிழ்ல நல்லா தானே எழுதுவா, அவளுக்கே நீங்க இப்படி பேப்பர் வரல சொல்றீங்க, நான் அவளோட ஆப்ஷன்டே போடலையே அந்த டைம்ல அப்படி இப்படின்னு போய் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா எல்லா பேப்பரையும் ரிட்டர்ன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு, நான் தமிழ் பாடம் நடத்தினதுலயே உங்க வகுப்பறையில ஒரே ஒரு மாணவி தான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க, அதுவும் செய்யுள் எல்லாம் அச்சு பெறலாம எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அவ போய் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எனக்கு அந்த இது வாங்கி கொடுத்தா, அவர் அது காட்டவே இல்லை. அந்த மாதிரி தமிழும் சரித்திர பூகோளம் இது ரெண்டு சப்ஜெக்டும் தான் எனக்கு நல்லாவே வரும், மற்றபடி இங்கிலீஷு சயின்ஸு மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான்.
1: நல்ல படிப்பாளி தான் ரெண்டு பேரும்.
0: ஆமா நான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிச்சேன், அவங்க அம்மா அப்பாவே அவங்கள எதிர்பார்க்கல, ஏதோ அவ ஆசைப்படுறா அவளை படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா அவ படிக்க படிக்க நாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு படிக்கவும், எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவ சொல்லித்தரும், அவளுக்கு ஏதாவது கேட்டா சொல்லித்தரதும், ஏதாவது வேகமா எழுத வேண்டியதா இருந்தா வேக வேகமா அவளுக்கு எழுதி கொடுக்கறது கொள்றது எல்லாமே நான் பாத்துக்கிட்டேன். நல்லாவே ஃப்ரெண்டா இருந்தோம் நாங்க படிக்கிற காலத்துல, அவளை மறக்கவும் முடியாது.
1: சரி, அவங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வந்துட்டு இருக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.

0: நினைவலைகள் நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை மறக்காம எழுதி அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொள்வோம்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ആകാശവാണി. செய்திகൾ വാസിപ്പവർ മൃദുള. തലപ്പു ചെയ്തികൾ. நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு புபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன்

0: கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்முஸ் நீரிழப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகோயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும்

0: சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம். இன்று குடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பலருக்கு குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது பெரும் சவாலாக உள்ளது. காரணம், நம் லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைதான். அதாவது ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் தான் முதன்மையான காரணம். ஆரோக்கியமற்ற பழக்கங்கள் என்று எதை குறிப்பிடுகிறோம் என்றால், நார் சத்து இல்லாத பதப்படுத்தப்பட்ட துரித உணவை அதிகமாக உட்கொள்ளுதல், நாள்பட்ட மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, சரியாக தூங்காதது, தூக்கமின்மை, நேரம் கெட்ட நேரத்தில் உணவு உண்பது, இரவு உணவை மிக தாமதமாக எடுத்துக் கொள்வது, இதன் காரணமாக குடல் உபாதை அதிகமாக காணப்படுகிறது. சோ இதற்கான ஒரு தீர்வு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றம்தான். ஆரோக்கியமான உடல் உட்கொண்டு உடற்பயிற்சி மற்றும் யோக பயிற்சியை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நம் குடலில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ளன. இதனால் தான் குடலை இரண்டாம் மூளை என்று சொல்லுவார்கள். மேலும் நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நேரடியாக தொடர்பு உள்ளது. இதைத்தான் மருத்துவர்கள் கட் பிரெயின் ஆக்சஸ், குடல் மூளை அச்சு, இந்த பாதை வழியாக தான் குடல் ஆரோக்கியம் செயல்படுகிறது. நம்மோட புவர் லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்களால் இந்த குடல் மூளை அச்சு கட் பிரெயின் ஆக்சஸ் பாதித்து செரிமான பிரச்சனைகள் மற்றும் குடல் உபாதை வியாதி ஏற்படுகிறது. முக்கியமாக ஜீரண பிரச்சனைகள், அல்சர் தொந்தரவு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃபிளமேட்டரி பவல் டிசார்டர் என பல குடல் வியாதிகளுக்கு ஆளாகிறோம். சோ ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் யோகா பயிற்சி பண்ணும் போது இந்த பிரெயின் கட் ஆக்சஸ் சீராக செயல்படுகிறது. இதனால் குடல் உபாதைகள் பெரும் அளவு குறைக்கப்படுகிறது. மேலும் மன அழுத்தத்தினால் வரும் குடல் பாதிப்பு, முக்கியமா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்வாங்க, சாப்பிட்ட உடனே ஸ்ட்ரெஸ் எப்பெல்லாம் ஏற்படுதோ அதுதான் ட்ரிகர் ஃபேக்டர். அது ஏற்படுறப்பெல்லாம் அவங்களுக்கு வாந்தி வரா மாதிரி, வயித்தால போற மாதிரி, இந்த மாதிரி தொந்தரவு வரும். இது மன அழுத்தத்தால் வரும் குடல் பாதிப்பு. யோக பயிற்சி பண்றதுனால நம்ம கட்டுப்பாடா வைத்துக்க முடியும், சிம்டம்ஸ் சிவியாரிட்டி எல்லாம் கம்மியாகும். யோகா பண்ணும் போது வேகஸ் நர்வ் தூண்டப்படுகிறது. இதனால் குடலுக்கு செல்லும் ரத்த ஓட்டம் சீராகி செரிமானம் சிறப்பாக நடக்கிறது. அதாவது தானியங்கி நரம்பு மண்டலத்தோட செயல்பாடு சீரா வேலை செய்யுது. குடலில் நல்ல பாக்டீரியாவின் எண்ணிக்கையையும் அதன் செயல்பாடையும் மேம்படுத்துது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. சோ இந்த நன்மைகள்லாம் யோகா பண்றதுனால குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். யோகா பயிற்சி பண்றதுனால பேசிக்கா ரெண்டு முக்கியமான விஷயம் உடம்புல நடக்குது. அதாவது தன்னியங்கி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாட்டை சீராக்குது. அடுத்தது நரம்பு நாளமில்லா சுரப்பி நோய் எதிர்ப்பு அச்சு, நியூரோ எண்டோக்ரைன் எண்டோக்ரைன் இம்யூன் ஆக்சஸ் சொல்லுவோம். இது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ தானியங்கி நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டும் நியூரோ எண்டோக்ரைன் இம்யூன் ஆக்சஸ் செயல்பாடும் சீராக்குது. ஒரு சில குறிப்பிட்ட யோக பயிற்சிகள் ஆசனங்கள், பவனமுக்தாசனா, வக்கராசனா, மார்ஜரி ஆசனா, மேலும் மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி பிராணயமம், பிரணவ பிராணயமம், தியானம், தளர்வு பயிற்சிகள் செய்வதன் மூலம் குடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம். எனவே

0: அதனை பாதுகாப்போம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் குடல் ஆரோக்கியத்திற்கு செய்ய வேண்டிய யோகா பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அசோகவனத்தில் ஒரு மரத்து மேலே அனுமார் உட்கார்ந்துருக்கிறார். சீதையை பார்க்கறதுக்காக ராவணன் வரான். என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். நதியின் பிரவாகம் இருக்கே, அது போனது போனது தான். இளமையும் அப்படி தான், போனால் திரும்பி வராது. உன்னோட யவ்வனத்தை ஏன் இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்கிற? என்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறான். இந்த தகாத வார்த்தைகளை கேட்டதும் யாருக்குமே கோபம் வர்றது இயல்பு. ஆனால் சீதை வந்து ஒரு துரும்பை அவன் முன்னாடி போட்டு புன்சிரிப்போடு அவனுக்கு பதில் சொல்கிறதாக வால்மீகி எழுதியிருக்கிறாராம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம். இந்த சமயத்தில் சீதை முகத்தில் புன்சிரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த சந்தேகத்தை பக்தி பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்பலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சா, எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை. பத்திரிகை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை வந்து பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற? என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய புன்சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது, என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோகவனத்தில் சீதைக்கிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை வந்து புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியிற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எழுத்த விட்டு காரணது அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: அடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான்.
4: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பேச்சுப்பாறை அணையை சுற்றி நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பேச்சுப்பாறை என்னும் இடத்தில் கோதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த அணை. நாகர்கோவிலில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த அணை 1897-1906 அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய பொறியாளர் ஒருவரால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 26.1 லட்சம் அப்போதைய மதிப்பில் கட்டுமானம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னும் உலா போகலாம், பாடலுக்கு பிறகு.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒழித்த பாடலின் படம் முதல் நீ முடிவும் நீ. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை பற்றிய அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸ்ட்ரைஃபன்றி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 266 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி +2 ஐடிஐ. வயது வரம்பு 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு npcilcareers.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும். அதாவது நாளை மறுநாள் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் அடிவாரத்தில் கட்டப்பட்ட பேச்சுப்பாறை அணையின் உயரம் முதலில் 42 அடியாக இருந்தது. பின்பு 1964ஆம் ஆண்டு மேலும் 6 அடிகள் கூட்ட முடிவு செய்து 1969ஆம் ஆண்டு அணையின் உயரம் 48 அடியாக கட்டி முடிக்கப்பட்டது. கல்குளம், அகத்தீஸ்வரம், தோவாளை மற்றும் ராதாபுரம் ஆகிய வட்டங்கள் இந்த அணையின் மூலம் பயன்பெறுகின்றன. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

பேச்சிப்பாறை அணையின் மூலம் சுமார் 50,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்ட பிறகு 1 TMC தண்ணீர் கூடுதலாக நிரப்பப்படுகிறது. ராதாபுரம் தாலுகாவில் நிரந்தர ஆற்று பாசனமோ கால்வாய் பாசனமோ கிடையாது. இங்குள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சிற்றாறு பட்டணம் கால்வாய் அமைக்கப்பட்டது. இன்னும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

வருண் விஸ்வா குரலில் ஒலித்த பாடலின் படம் அப்புச்சி கிராமம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி. வயது வரம்பு 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். இணையதள முகவரி npcil.nic.in.

மொத்தம் 158 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ டிகிரி. வயது வரம்பு 18 முதல் 28 வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள் ஆகும். இணையதள முகவரி npcil.nic.in. பேச்சிப்பாறை அணை ஒரு முக்கியமான நீர்த்தேக்கம் என்பதால் இதன் நேரடி உற்பத்தி என்பது விவசாயம் மற்றும் மீன்வளத்தை அடிப்படையாக கொண்டது. சுமார் 16,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் இருபோக நெல் சாகுபடி செய்ய இந்த நீர் ஆதாரமாக உள்ளது. 50,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். பேச்சுப்பாறை அணை சுமார் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பல்வேறு வகையான வாழைகள் பயிரிடப்படுகின்றன. இந்த நீர்த்தேக்கத்தில் நன்னீர் மீன் வளர்ப்பு நடைபெறுவதன் மூலம் பல்வேறு வகையான மீன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு பேச்சியம்மன் எனும் சிறு கோயில் கட்டப்பட்டு தெய்வ வழிபாடும் நடைபெற்று வருகிறது. என்ன நேர்களே, பேச்சுப்பாறை அணையை சுற்றிய நகர் உலா பிடித்ததா? அடுத்த நகர் உலாவில் சந்திப்போம்.

நரேஷ் ஐயர் ரீட்டா தியாகராஜன் குரல்களில் ஒலித்த பாடலின் படம் சகா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். போதைப்பொருள் இல்லா இந்தியா இயக்கம் இந்தியர்களின் பங்களிப்பால் முன்னெடுக்கப்படும் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பானிய பிரதமர் திருமதி சனே தக்கைச்சி அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை புதுடெல்லிக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை எதிர்த்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவர்கள் ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி இம்மாதம் 28ஆம் தேதி வரை கேள்விகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஏற்கனவே நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது குறிப்பிடத்தக்கது. நாளை இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மனிதனின் ஆற்றலை ஊக்குவிக்கும் காரணிகள் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? மனிதனின் ஆற்றலை ஊக்குவிக்கும் காரணிகள் என்னென்னா, அவனது உடல், மனம் மற்றும் சூழலை பொறுத்து பல வகைகளாக பிரிக்கப்படுது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவு, போதுமான ஓய்வு மற்றும் முறையான உடற்பயிற்சி ஆகியவை உடல் இயக்க ஆற்றலை அதிகரிக்கின்றன. நேர்மறையான சிந்தனை, இலக்குகள், சுய உந்துதல், இவை உளவியல் ஆற்றலை மேம்படுத்துது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

0: காதல்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: மனிதனின் ஒட்டுமொத்த ஆற்றலை ஊக்குவிக்கும் முக்கிய காரணிகளாக முதலில் ஆரோக்கியமான உணவு மற்றும் ஊட்டச்சத்து, இவற்றில் சமச்சீரான உணவு, நீரேற்றம் ஆகியவற்றை வழங்க வல்லன. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் புரதங்கள் நிறைந்த உணவு உடலுக்கு தேவையான எரிபொருளை வழங்குது. நாள் முழுவதும் போதுமான தண்ணீர் அருந்துவது சுறுசுறுப்பை தரும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

விவி பிரசன்னா குரலில் ஒலித்த பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம். அடுத்து போதுமான உறக்கம் மற்றும் ஓய்வு. தினமும் 7 to 8 மணி நேர தூக்கம் உடலின் செல்களை புதுப்பித்து மனதை அமைதிப்படுத்துகிறது. வேலைகளுக்கு இடையே சிறு சிறு இடைவெளிகளை எடுத்துக்கொள்வது மன அழுத்தத்தை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்க வல்லது. இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் 8:30 மணிக்கு.

ஒலித்த பாடலின் படம் பிகில். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

தொடர்கிறது. தகவல் தளம் நிகழ்ச்சியில் மனிதனின் ஆற்றலை ஊக்குவிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். உடற்பயிற்சி மற்றும் யோகா சுறுசுறுப்பான இயக்கம் மன அமைதியை தருது. தினமும் நடைப்பயிற்சி செய்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆற்றலை அதிகரிக்குது. தியானம் மற்றும் யோகா பயிற்சி மன ஒருமுகத்தன்மையை மேம்படுத்தி ஆற்றலை சேமிக்க உதவும். மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். அடுத்ததா உளவியல் மற்றும் உணர்வு பூர்வமான காரணிகள். சுய உந்துதல் நேர்மறை எண்ணங்கள் ஆகும். ஒருவரின் தனிப்பட்ட லட்சியங்கள் மற்றும் இலக்குகள் அவரை தொடர்ந்து செயல்பட தூண்டும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் சமூகத்தின் ஆதரவான பிணைப்புகள் மன வலிமையையும் ஆற்றலையும் அதிகரிக்கும். இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

படிப்பு, பொழுதுபோக்கு ஆகியவை அடங்கும். கடினமான பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் திட்டமிட்டு செய்வது தேவையற்ற மனசோர்வை தடுக்கும். மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுவது புதிய புத்துணர்ச்சியும் தரவல்லது. என்ன நேர்களே, மனிதனின் ஆற்றலை ஊக்குவிக்கும் காரணிகள் சிலவற்றை இன்றைய தகவல் தளத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு தகவலோட அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

ஹரிச்சரண் குரலில் ஒலித்த பாடலின் படம் பைரவா. நிறைவாக மன அழுத்த மேலாண்மை, அதாவது சுமை குறை

ஹரிணி குரலில் ஒலித்தது அரண்மனை படப்பாடல். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினாக வந்து இதில் வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகர், தாரன், தியான், சமாதி. இதுதான் வந்து 8-fold பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப யம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அது மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வளர்ந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரனா, இந்த 8-fold பாத்வேலையும் நம்ம யோகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கத்துக் கொடுக்கும். ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து போக்கஸ் பண்ணும். பிரத்யேகம் அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும். தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனாலதான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே எதுனா சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப யோகாவில நம்ம மெயினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தோம்னா ராஜயோகா, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகா வந்து வகைப்படுத்தலாம். மெயினா இந்த ராஜயோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனால மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம 8-fold பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகர், தாரன், தியான், சமாதி, இது எல்லாமே எது கீழே வரும், அந்த ராஜயோகத்துக்கு கீழே வரும். அதுக்கடுத்து ஹத்த யோகாங்கிறது எதை குறிக்கணும், ஆசனாஸ் பிரணயாமம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். அதுல வந்து எப்படின்னா அந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் செய்யணும். நேத்தி, தோத்தி, நௌலி, பஸ்தி, கபாலபாதி, திராதகா அப்படிம்பாங்க. அதாவது நேத்திங்கிறது மூக்க சுத்தம் செய்யறதையும், உணவு குழாயை வயிற்றையும் சுத்தம் செய்யறதையும், நோலிங்கிறது வயிற் தசைகளை வந்து சுத்தம் செய்யறதையும், பஸ்திங்கிறது பெருங்குடலை சுத்தம் செய்யறதையும், கபாலபாதிங்கிறது சுவாச அமைப்பு அதை வந்து சரி செய்யறதுக்கும், திராதகங்கிறது கண் மற்றும் மனதை வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு பயன்படுகிறது. இது எதுனால இதை சொல்ல வர அப்படின்னா நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிற இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இதை வந்து மெயினா வந்து ஹத்த யோகாவில வந்து ஆசனாஸ் பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா சேவை மனப்பான்மையை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு, பக்தி, இதையெல்லாம் வலியுறுத்தும். இது மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா பக்தி பாடல்கள்ல ஜபம், வழிபாடு முறைகள் ஆகியவற்றில வந்து இதை வந்து அடங்கும். ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள், நான் யார், அதாவது நான் யாருங்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனால இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம்கார சாண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக, ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில் வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இதை வந்து கருதப்படும். அதனால இது என்ன பண்ணா மெயினா வந்து கர்ம யோகாங்கிறது நம்ம செய்யற செயல் மூலமா அது கர்ம யோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகா, உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்காண்டி இதை சொல்ல வரும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க. யோகா அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம், 7 டாக்டர்ஸ்னா அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க 7 மருத்துவர்கள், அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சன்லைட்,

மங்க டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா, உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால் நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த 8 டாக்டர் கூடிய வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோச தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோச தேரி அப்படிங்கறது எதை குறிக்கும்? பஞ்சகோசம் என்பது வந்து மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த

வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோஷ தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோஷ தேரி அப்படிங்கிறது எதை குறிக்கணும்னா, பஞ்சகோஷம் என்பது வந்து மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். இந்த மாதிரி 5 அடுக்குகளாக நம்ம உடம்பு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளியில தென்படும்பாங்களே. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோஷம், பிராணமய கோஷங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் இது. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும், தூய காற்றை வந்து சுவாசிக்கிறது மூலமாகவும், சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோஷம் வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோஷம், அதாவது மன உடல் சொல்லுவாங்க, எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றின் மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்வது மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞானமய கோஷம், இது எதை குறிக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும், யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோஷங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த தியானம் மூலமாகவும், பக்தி மூலமாகவும், தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்சகோஷ தேரி எப்படி பார்க்கலாம்னா, அன்னமய கோஷங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோஷங்கள் நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோஷங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோஷங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோஷங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க, இது மூலமாகவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயினா என்னன்னா, நமக்கு எந்த கோஷாவில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோஷாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய 5 கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனாலதான் இந்த பஞ்சகோஷ தேரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான், ஆரோக்கிய ரட்சகாங்க, ஆரோக்கிய ரட்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலமாலதான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பார்க்கணும், இல்ல சீரான மனச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறத பார்க்கணும், மனம் வந்து எப்பயும் மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பார்க்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச தந்திராஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற 5 மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், ரொம்ப நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாங்கிறத இது சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா, பஞ்சகோஷ தேரியில ஆரோக்கிய ரட்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரட்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச தந்திராஸ்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான 5 வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம 3 நேரம் சாப்பிடறோம், 5 நேரம் சாப்பிடறோம், 7 நேரம் சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா, ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்தினா, உடலின் வளர்ச்சிக்கும், திசுக்களின் பழுது பார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பார்த்தீங்க, அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா
எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனதான் நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்போ நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எப்போ அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுல வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரெஸ்ட்ல

0: அப்போ கம்மியான உணவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினாக வந்து இந்த இதில் வந்து சாத்விக் ஃபுட்டு அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா எளிமையாக வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட்டு. இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம்லாம் இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம நார்மலாக கஞ்சி சாப்பிட்றோம்ல, கஞ்சி, சிறுதானியங்கள், இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம சாத்விக் ஃபுட்டை வந்து பயன்படுத்துறது. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு வகையான உணவுகள் இருக்குது. அது இல்லாமல் எப்படின்னா சாத்விக் ஃபுட்டை தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா ராஜசிக் ஃபுட்டு அந்த தாம்சிக் ஃபுட்டுமாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ காஃபிலாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள், இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட்டை இருக்கும். நார்மலாக நம்ம இயல்பாக இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும். அதிகமான வேலையை செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதல். அதனால தான் டீ காஃபி குடிச்சா நார்மலாக ஒரு டல்லாக இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்துனா தாம்சிக் ஃபுட்டு. தாம்சிக் ஃபுட்டுங்கிறது சோம்பல் மற்றும் அந்த நிலை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா தாம்சிக் ஃபுட்டும்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ உணவை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது, தண்ணீர். தினமும் வந்து 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண, இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா மனித உடல் வந்து 60%-70% வந்து தண்ணீரால் ஆனது. தண்ணீர் வந்து மெயினாக எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னா, உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்க, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை வந்து மெயினாக சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர்ம்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களாக புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல 1 நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா விரதம் இருக்கிறதும்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களை அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா நம்ம அதிகமா பேசுறப்பையும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா அன்னைக்கு ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின், அதாவது ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது இது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்ல வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனாலதான் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பஞ்ச தந்திராஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா, ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல் தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம். நாடிங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பு குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா இட நாடி, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்பை எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னு வலது சைடு இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாகவும், இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாகவும் நீங்க பிரிச்சுக்கணும். இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். படைப்பு திருச்சி வானொலி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். வல்லப நாயகசிய பேகட ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சீமந்தி நீராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து தருணியான் எந்து செய்வு, சுவாதி திருநாள் கிருதி, ராகம் த்விஜேவந்தி, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபெலார்டோ டீலா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திரு அபெலார்டோவின் பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தொடக்கி வைக்கிறார். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு

0: மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹார்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜூன் 17 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். புதுச்சேரி தொண்டமாநத்தம் துணைமின் நிலையத்திலிருந்து செல்லும் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:15. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் ஊர் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதவும். தொடக்கமாக சேரன் பாண்டியன் படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து சென்னை அந்தோணிராஜ் விரும்பி கேட்ட பாடலின் படம் கேளடி கண்மணி.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காரைக்குடி கனகவல்லி, நாச்சியாபுரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் வெற்றிக்கரங்கள். ஒலிக்க வரும் குரல்கள் அருண்மொழி, மனோ.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் என் ராசாவின் மனசிலே.

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து புதூர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் அன்பேவா. பாடலை கேட்கும் முன், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹர்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹர்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து ராஜன் சுப்பிரமணியன் விரும்பி கேட்ட பாடலின் படம் ராஜகுமாரன்.
1: ஐய வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்து கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன் விரும்பி கேட்ட பாடலின் படம் தேசிங்கு ராஜா.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து பில்லூர் சதா கௌதமன், கும்பகோணம் மனோகரன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் பிரியமானவளே.

பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், ராஜபாளையம் பிரபுவீரா, பாலகிருஷ்ணன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அம்பத்தூர் சுரேஷ் பாபு, புதுப்பட்டி பொன்னமராவதி, பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், மதுரை சண்முகசுந்தரம், கடலூர் துறைமுகம் சுரேஷ், அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி, இவர்களுக்கான பாடல்களை ஒலிபரப்ப இயலாததால் பொதுவான ஒரு பாடல் இதோ.

0: நேர்களை தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட அவர் திட்டமிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 135வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளனர். தலைநகர் கரகாஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லா கோரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் சுற்றில் இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெல்ஜியம் அணி நியூசிலாந்து 5

1-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. எகிப்து மற்றும் ஈரான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 11:02. நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் என்னையோட தலைப்பு என்னன்னு கேட்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியாது. இன்னைக்கு நேயர் நேரத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு உதட்டளவில் புன்னகை செஞ்சு பேசி ஆனால் உள்ளத்தளவில் வந்து அன்பு இல்லாமல் பேசுவாங்க இல்லைங்களா, ஆனால் அது மாதிரி பேசுகிறது நட்பு கிடையாது. உண்மையாகவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உண்மையான அன்போடு உண்மையான பாசத்தோடு பழகிறது தான் உண்மையான நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த எந்த குரல் மூலமாக சொல்லியிருப்பார் அப்படின்னா, அகநக நட்பது நட்பன்று உள்ளத்து நெஞ்சத்து அகநக நட்பது நட்பன்று

சாரி, முகநக நட்பது நட்பு நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதுதான் வந்து திருக்குள்ளுவர் ரொம்ப அழகாக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அது உண்மைதாங்க. நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா பேசுவாங்க, நம்ம முன்னாடி வந்து நல்லா பேசுவாங்க, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் வெளியில் போய் நம்மளை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து நட்பு கிடையாது. அதே பாசத்தோடையும் உண்மையான அன்போடையும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இல்லைங்களா, அதை தான் வந்து உண்மையான அன்பு உண்மையான நட்புன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்ககிட்ட நட்பு இருந்ததுன்னா அந்த நட்போட நெகிழ்வான சம்பவங்களையும் அந்த நட்பை பற்றியும் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. வெளியுறவினர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: இவர் சூப்பரா நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார்.
1: அதாவது நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் புனிதமானது. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்தை எப்படி போக்குறது அப்படின்ட்டு நெஞ்சார்ந்த நம்ம நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு நட்பினுடைய அடையாளம். அது மட்டும் இல்லாம நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா உள்ளன்போடு உதட்டளவுல இல்லாம நிஜமாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை போக்குற மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது தான் சாலச்சிருந்தது. அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா நட்பு ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்துல நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேடில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் சில இடங்கள்ல அமையிறது. அது இளைஞர்கள் சரிவர அமைச்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இருந்தும் எப்படி இருந்தாலும் நட்பு அப்படிங்கிறது புனிதமான ஒரு விஷயம்தான். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா

0: அந்த கஷ்டத்தை போக்குறது நெஞ்சாந்து அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறது அதனுடைய செயல்பாடுகளை பண்ணுறது நல்லது. நட்பு ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நாம மட்டும் இந்த உலகத்துல தனிச்சு மற்றவங்களுக்கு எந்த ஒரு வித உதவியும் செய்யாமல் நம்ம வாழ்க்கை இந்த சமுதாயத்துல நமக்கு என்ன அப்படின்ட்டுன்னு பிறந்து ஒரு அடையாளம் ஏற்படுத்தாத இந்த மறைவு அப்படிங்கறத பண்ணுறது அப்படிங்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்போ மற்றவங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அந்த நட்பின் மூலியமாக தான் பிரதிபலிக்கும். ஒண்ணும் இல்ல, அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மனசார்ந்த உதவி அப்படிங்கறது சொல்லுறது. அதாவது சில பேர் உதத்தளவுல அந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதனால என்ன பயன் அப்படின்னா அது வெறும் வார்த்தைகளாக இருக்கும். ஆனா உதத்தளவுல சில சொற்கள்ல நெஞ்சத்துல வாங்கி கொண்டு அந்த விஷயங்களை அவங்களுக்கு செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதும் இந்த சமூகத்துல ஏற்படும். அப்போ நல்ல நட்பு அப்படிங்கறதுக்கு ஒரு சிறந்த அடையாளமே மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது நெஞ்சார்ந்து அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ட்டுன்னு நினைச்சு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டுறது, அவங்களுக்கு சொல்லுறது, அவங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கிறது, இதுதான் உண்மையான நட்பிற்குரிய ஒரு இலக்கணமாகவும் சொல்றாங்க. அப்போ நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்காத ஒன்று அப்படிங்கிறாங்க, நூற்றுக்கு நூறு உண்மைதான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், அவன் நான் கேட்காமையே செய்வான் அப்படின்ட்டுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு விதை எதிர்பார்ப்பு. அதை வந்து உண்மையாவே நம்ம தான் பூர்த்தி செய்யணும், அதுதான் ஒரு உண்மையான நட்பினுடைய இலக்கணம். எனவே நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படிங்கும் பொழுது உள்ளார்ந்து உண்மையான உதட்டளவுல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம காரியவாதியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது அப்படின்னா சமுதாயத்திற்கும் நல்லது, நாமளும் வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவும் கிடைக்கும் இல்லைங்களா.
1: ரொம்ப அழகா சூப்பரா டாபிக் ஏத்த மாதிரி ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேம், வணக்கம்.
1: நன்றிங்க சார். நேர் நேரத்துடைய இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. கால் பண்ணுடைய நம்பர் என்னன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார் மனோகரன் சார்.
1: அதாவது நட்புன்னா எப்படி இருக்கணும்னாக்கா அதியமான் அவ்வை போல இருக்கணும்.
0: ஓ சூப்பர்.
1: அவங்க வந்து அந்த அவருக்கு கிடைச்ச அந்த நெல்லிக்கனியை கூட நான் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப வந்து அவை சொன்னாங்களாம், இல்லப்பா நீ நாடாளு மன்னன், நீ சாப்பிடு அப்படின்னாங்களாம். இல்ல இல்ல, நீங்க தமிழுக்காக நிறைய துண்டாட்டுறீங்க, அதனால நீங்க சாப்பிட்டு நல்லபடியா இன்னும் நீண்ட ஆயுளோட நீங்க இருக்கணும், அதனால நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி
0: கொடுத்தாரு.
1: இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வாழ்க்கையிலயும் சரி, நட்புன்னு சொன்னாக்க உதட்ட அளவுல இருக்கக்கூடாது, உள்ளட்ட அளவுல இருக்கணும். நம்ம எப்பயுமே வந்து சும்மா ஹாய் எப்படி இருக்க அப்படின்னு வர்றதெல்லாம் நட்பு கிடையாது. நமக்காக கஷ்டம், நமக்காக நம்ம துன்பத்துல இன்பத்துல எப்படி பங்கு போடுறாங்களோ அதே மாதிரி துன்பத்துல பங்கு போடுறவங்க, அதே மாதிரி நம்ம கஷ்டங்களை கேட்டு நம்மளுக்காக உதவியா இருக்கிற உறுதுணையா இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தான் உண்மையான நட்பு. ஏன்னா எதா பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு முடியும் ஜாலியா அப்படி பேசிட்டு போறதெல்லாம் நட்பு கிடையாது. நம்மளோட நம்ம எல்லாத்துலயுமே எங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்து மேலேயும் சரி, அவங்க அக்கறையா இருக்கிறவங்க இருக்கணும், அதே மாதிரி அவங்க குடும்பத்து மேலே நம்மளும் அக்கறையா இருக்கணும். ஏதாச்சும் ஒண்ணுமே ஓடி போய் உதவி செய்யறாங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான நட்பு. அது குறிப்பறிவு செய்யும், அவங்க வந்து ஏன் நண்பரா இருந்தானா வந்து கேட்க என்னட்ட வந்து கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டு வாங்கறது இது கிடையாது. அவங்களுக்கு இது தேவைப்படுது, அதனால அவங்களுக்கு அது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டாலும் எப்படியோ கடனை வாங்கியாவது அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சோம்னா அதான் உண்மையான நட்பு, உண்மையான ஒரு நல்ல ஒரு இது. யாருமே சரி, எல்லாருமே நட்போட இருக்கணும்னாக்கா உண்மையான நட்போட இருக்கணும். யாரு வந்து அந்த ஒரு சாதாரணமா ஒரு நட்பை எடுத்துக்கிட்டு இந்த அவங்க போனவன்னா புறம் பேசுறது, அந்த குறை சொல்றது, இந்த மாதிரிலாம் குறை கண்டுபிடிக்க கூடாது. குறை கண்டுபிடிச்சாலே நட்பு நீடிக்காது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நல்லா இது பண்றாங்களோ அந்த அளவுக்கு நட்பு நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து.
0: ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க சார்.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ரெட்டிக்குப்பம் மாறு முண்டிகிருஷ்ணன்.
0: ரெட்டிக்குப்பம்
1: என்ன மேரேஜ் அப்ப எல்லாரையும் அறிவுப்படுத்தின உள்ளூர் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, என்ன வாடா பணம் கூப்பிடுற ஒரு ஒருத்தர் தாங்க, நான் ஒரு சக்தின்னு கூப்பிடுவேன், வாடா பணம் கூப்பிடுவேன்,
0: இருக்கக்கூடிய நட்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நெகிழ்வான தருணங்களை நீங்க சொல்லலாம். நேரம் 11:14. நீங்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர நிகழ்ச்சியில் எனக்கு என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ற தலைப்பில் தான் வந்து உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும், நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நினச்சவங்களாம் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம எப்பயோ பார்த்து பழகின ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பேர், ஒரு நண்பர்கள் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. பேசாமல் இருந்து ஒரு 10 வருஷம் கழித்து பேசினாலும் அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு கொடுத்து வச்சவங்க, செம்ம லக் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன இல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் ஃப்ரெண்டு உண்மையான நண்பன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது, மனிதர்களால் வாழவே முடியாதுன்றது தான் உண்மை. நிறைய பேருக்கு நண்பர்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம், ஆனால் ஒரு அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கப்பட்டவங்க உண்மையாகவே வரன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி உங்களை வரமான நண்பர்கள் பற்றியும், அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் பற்றியும் நீங்கள் என்கிட்ட வந்து அழகாக ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250. உங்களுக்காக சூப்பராக ஒரு நட்பு சம்மந்தமான ஒரு அழகான பாட்டு வருது, கல்லூரி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுட்டு சூப்பராக பேசலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:21. நீங்கள் கேட்டதை சுச்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி. இப்போ
0: சொல்லுங்க சார்.
1: களங்கம் இல்லாத நட்பா இருக்கணும் மேடம். உண்மைக்குரிய நடந்துக்கணும் நம்ம. என்னுடைய பள்ளி பருவ நண்பர் மேடம், ஒரு 35 ஆண்டுகள் முன்னாடி உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் 5வது வகுப்பு படிக்கக்குள்ள லீவ் நாளில் போயிட்டு எங்கள் ஊர் குளத்தில் வந்து ஒரு 20-25 அடி

0: ஆழம் தண்ணி நிறைஞ்சிருந்தது. எனக்கு இன்னையே தெரியாது நீச்சல். என்னுடைய விரோதியான நண்பருக்கு நீச்சல் தெரியும், அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல நான் அந்த குழிக்குள்ள தத்தளிக்குள்ள அந்த விரோதியான நண்பர் தான் என்னை மீட்டு எடுத்தாரு மேடம், உதவிக்காரன் நீட்டி.
1: சூப்பர்.
0: அது இன்ற அளவுக்கு என்னால மறக்க முடியாது. அந்த நண்பர் வந்து சத்யராஜ், எங்களை விட்டு 2017 அவர் மறந்துட்டாரு மேடம். இதை இந்த நிகழ்வு வந்து நான் கண்ணீர் மறுக்க சொல்றேன் மேடம். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அந்த நண்பர் தான் மேடம், சத்யராஜ்ன்ற நண்பர் தான் மேடம்.
1: அந்த நட்பை இன்ன வரைக்கும் உங்களால மறக்கவே முடியல இல்லைங்களா?
0: அது விரோதியா இருந்தாலும் அவங்க வேடிக்கை பார்க்காத உதவிக்காரன் நீட்டி இன்னொரு நபர் கூச்சல் போட்டு உடனே மீட்டு எடுத்தாங்க மேடம். அதான் என்னோட என் வாழ்நாளா மறக்க முடியாத காரணமே அதான் மேடம்.
1: ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சார். அந்த நட்பை இப்ப வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அதுவும்
0: என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிறதுக்கான அந்த சத்யராஜ் நண்பர் தான் மேடம்.
1: ஓகே சார், ஓகே சார். உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார்.
0: இன்னொரு நிகழ்வு சொல்லணும் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: வரங்க சுருக்கமா பேசினா நல்லா இருக்கு. நம்ம ஒளிபரப்பு கொஞ்சம் டிம்மா இருக்குது மேடம், கொஞ்சம் ஒளிபரப்பு கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கு மேடம்.
1: நிச்சயமா நிச்சயமா சார், நான் வந்து உங்களுடைய கருத்தை வந்து நம்ம மேலதிகாரிக்கு கிட்ட சொல்றேங்க சார், கண்டிப்பா.
0: சென்னை திருச்சி வானொலி ஒளிபரப்பு எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கு மேடம். நம்ம ஒளிபரப்பு இப்ப நான் நிகழ்ச்சி கேட்டுன்னு தான் இருக்கிற வானொலி பேட்டரி வானொலி பெட்டியில தான் கேட்டுன்னு இருக்க, இருந்தாலும் ஒளிபரப்பு லோவா இருக்கு மேடம்.
1: ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு சூப்பராக வந்து இனிமே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், உங்களுடைய கருத்துக்களை ஷேர்
0: பண்ணுறதுக்கு. நன்றிங்க மேடம்.
1: நன்றிங்க சார். நேரத்தோட இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ற டைப்பில் தான், அதாவது அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் புரிதலுக்கும் ஏற்ற மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிப்பாங்க, அந்த ஃப்ரெண்டுன்றது பேரளவில் மட்டுமே இருந்துட்டு போகும். ஆனால் வந்து சில பேர் வந்து உண்மையாக உயிராகவும் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய உண்மையான சில நெகிழ்வான சம்பவங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: மா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க நல்லாப்பாளையம் கலையரசு சார.
2: அன்று காலம் தொட்டு இன்றைய காலம் வரையும் நட்பின் பெருமையை சொல்றதுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு, நிறைய திரைப்பட பாடல்கள் வந்திருக்கு. நீ உன்னை பற்றி சொல், நான் உனது நண்பர்களை பற்றி சொல்கிறேன் என்கிறார் ஒரு அறிஞர். நண்பர்கள் அப்படின்னு சொல்ற நேரங்கள தொடக்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது கிடைத்த நண்பர்கள், மேல்நிலை பள்ளிக்கூடத்துல படித்த போது கிடைத்த நண்பர்கள், தையல் தொழில போயிட்டு அந்த வேலையை கத்துக்கிற போது கிடைத்த நண்பர்கள், இப்ப தையல் தொழிலாளியா நான் பல இடங்கள்ல சந்திக்கிற போது கிடைக்கிற நண்பர்கள், வானொலி மூலியமா எனக்கு கிடைக்கிற நண்பர்கள், இப்படி நண்பர்கள் அப்படின்னு சொல்றீங்களா, அதனுடைய பயணம் நீண்டு போயிட்டே இருக்கு
1: போயிட்டே இருக்கு.
2: அது முடிவல்ல ஆரம்பம்னு சொல்ற மாதிரி இந்த பயணங்களை வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா நட்புன்னு சொல்ற நேரங்கள்ல சில நண்பர்கள் தொடர் வந்து சந்திப்பு போல, பேரு சந்திப்பு போல தொடர்ந்து வாங்க, தொடக்கத்திலே முடிச்சு வச்சுடுவாங்க, விலகிடுவாங்க. சில நண்பர்கள் வந்து கடைசி வரை நம்ம கூட இணைப்புல இருந்துகிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் வந்து நம்மளை நல்வழிப்படுத்தி திருத்துற நண்பர்களா இருக்கணும். சேரிடம் அறிந்து சேராத இடங்களில் சேர வேண்டாம் என்கிறால் தமிழ் மூதாட்சி. ஒரு சில நண்பர்கள் வந்து நமக்கு அறிவார்ந்த ஆலோசனை சொல்வாங்க, நமக்கு விதிப்புகள் சொல்லி தருவாங்க, நம்மளுக்கு வந்து வாழ்வுக்கு வந்து நல்ல ஒரு வழித்தடம் அமைச்சு கொடுப்பாங்க, அவசர காலத்துக்கு வந்து ஓடி வந்து உதவக்கூடிய நண்பர்களா இருப்பாங்க, நம்ம மன உணர்வுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்கிற நண்பர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் தான் எப்பயுமே வாழ்க்கையில மிக உயர்ந்த ஒரு உணர்வு இருக்கக்கூடிய நண்பர்களா இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை நட்புக்கு ஒரு தொடர் கதை எழுதணும், நட்புக்கு இலக்கணம் அமைக்கணும், நிறைய நண்பர்கள் இணைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் என்கிட்ட அதிகமா இருக்கும். எந்த ஒரு நண்பரையும் தன்னிச்சையா முடிச்சிக்காம கூடுமானவர்கள் என்னுடைய இணைப்புல இருக்கிற மாதிரியே நான் பாத்துக்கிற மாதிரி

0: நண்பர்களை சொல்றீங்களே அவங்க கிட்ட வந்து பொறாமை பொச்சி இருக்க கூடாது. கோபம் பிடிவாத அலட்சிய மானமும் தற்பெருமை இல்லாம எப்பயுமே ஒரு மிக சாதாரண ஒரு நண்பரா அந்த நட்பு அப்படிங்கறத தொடர்ந்து போயிட்டு
1: இருக்கீங்கன்னா
0: அது எப்பயுமே தொடர்ந்து சரியாவே போயிட்டே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலம் இந்த நண்பர்கள் சொல்ற நேரங்கள்ல கொஞ்சம் விடுபட்ட விஷயமா தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு இணைப்பு சங்கலியா இணைப்பு பாலமா போகணும் எதிர்பார்க்கிற நேரங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தால் அது விலகி போயிடுற சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் சொல்ற நேரங்கள்ல எனக்கு அவசர காலத்துல ஓடி வந்து சின்ன சின்ன உதவி செய்த நண்பர்கள் இருக்காங்க. ஒரு காலத்துல என்னுடைய தோல் சாய்ந்த நண்பர்களும் ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல படிக்கிற காலத்துல இருந்த மிகச்சிறந்த நண்பர்கள் சொன்னா அது இன்னமும் எனக்கு நினைவுல இருந்துட்டே இருக்கு. ஒன்னு ரெண்டு பேர் அதுல தொடர்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நண்பர்களை நினைச்சு பாக்குற ஒரு தருணமா இந்த மாதிரி ஒரு தலைப்புகள் எங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க கொடுத்திருக்கீங்க.
1: ரொம்ப அழகா உங்களுடைய கருத்து.
0: தலைப்பு வந்துமா நாம கொடுத்த வேண்டுகோளுக்கு தகுந்த மாதிரி இந்த திருக்குறள் எடுத்து கொடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த மாதிரி தலைப்புகள் எடுத்து கொடுக்கிற நேரங்கள்ல இது போன்ற நிறைய செய்திகள் வரும். ஒன்னே மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: இந்த நண்பர்கள் சொல்ற நேரங்கள்ல உள்ளூர்ல கூட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்கதான் எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பக்க பலமா இருப்பாங்க. தோல்வி என்னால கொஞ்ச நேரம் தூண்டு போற நேரங்கள்ல இதுவும் சாதாரணம், இதுவும் கடந்து போகும், இதெல்லாம் சாதாரணமா எடுத்துட்டு போங்க, இது ஒரு பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி என்ன நல்வழி படுத்தி எடுத்து உட்கார வைப்பாங்க. என்னை வந்து அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்க செய்வாங்க. இது மாதிரி நண்பர்கள் வெளியிலே இருக்காங்க, உள்ளூர்ல இருக்கிறாங்க. ஆனா நம்ம கூட இருந்துட்டு கொடி பறிச்சு நம்ம வச்சு கழுத்து இறக்குற மாதிரி ஒரு சில நண்பர்களை நாம இனம் காணக்கூடிய சூழ்நிலை நாம இருக்கிறோம். அது மாதிரி நன்றி பெற தொடக்கத்தில் இனம் கண்டு விலகிறதும் சில நண்பர்களை கடைசி வழியே நம்ம இணைப்பு புத்தகத்துல பதிவு பண்ணி வச்சுக்கிறதும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற நம்ம குணாதிசயங்கள்ல தான் இருக்கு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க.
0: பெற முடியாத நட்பு உறவுன்னு சொல்றதுனால நம்ம நட்புக்கு ஒரு இலக்கணம் எழுதுவோம், நட்புக்கு ஒரு தொடைகதை எழுதுவோம். நட்பர்களை என்னைக்குமே இணை பிரியாம இருப்போம். வானொலியில இருக்கிற ஒரு சில நண்பர்கள் இன்னமும் நம்மளுடைய கவனத்தில் நம்மளுடைய பதிவுல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஏனோ இயந்திரமயமான வாய்ப்புல கொஞ்சம் விலகி இருக்காங்க. காலம் நமக்கு ஒரு நல்ல விடிவில கொடுக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருப்போம்.
1: ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.
0: மாற்றம் தானே தோழி இந்த மாதிரி நண்பர்களை கொண்டு வந்து கொடுக்கறது. நன்றி.
1: நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:30. நீங்கள் நேர்நேரத்தில் இப்போ பேசிகிட்ருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு.
2: வணக்கம்.
1: இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். யாருங்கிறது பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது உண்மையான நட்புகளை வந்து ஆபத்து நேரத்துல நம்ம உணர முடியும் மேடம். ஆபத்து நமக்கு ஒரு ஆபத்துல வரும் மதுவ யாரும் வந்து நிக்கிறாங்களோ அவங்க நம்ம கிட்ட உண்மையா
1: பழகிறாங்க.
2: அந்த நம்ம தெரியாத எதிர்காலம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம், வழியில பெட்ரோல் நிக்கணும். இந்த நேரத்துக்குள்ள யார் வந்து பேசுறாங்க அவங்கதான் நம்மளுடைய கடைசி வரைக்கும் நம்ம கூட நட்புங்கிற இதை தொடர்பு பயணம் பண்ணுவாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிற காசுக்கோ நம்ம கிட்ட இருக்கிற வேற ஏதாவது ஒரு நம்மளால ஒரு காரியம் ஆகணும்னாதான் பழகுவாங்க தவிர உண்மையா பழக மாட்டோம். மேல ஓட்டமா பழகுவாங்க, அதுவே தெரிஞ்சுக்கலாம். நம்ம கஷ்டமா சொல்லி நம்ம கூட யாரு இருக்காங்கன்னு அந்த உணர்வுக்கு தான் அந்த சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்ச நான்
1: நினைச்சேன்.
2: அப்படிங்கறத என்னோட கஷ்டமான சூழ்நிலையை உணர்வதற்கு தான் அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு வாழ்க்கையில வருது. நட்புகளை அறியலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
2: நன்றி நன்றி மேடம்.
1: நே நேரத்துல இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ற தலைப்புல தான் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து சொல்றீங்க, அதாவது நம்ம கிட்ட உண்மையா பழகுறவங்க தான் உண்மையான நட்பு அப்படின்னு. அது எந்த மாதிரி உண்மையாக பழகிறீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே கைவிட்டதுக்கப்புறமும்

நீ இருக்கு, என் நண்பன் இருக்காண்டா, இவன் தான் என் லைஃப்பில் வந்து பர்ஃபெக்டான டைமில் ஒரு ஒரு உதவியை பண்ணான். என் லைஃப்பில் நான் எதிர்பார்த்துருக்காத சுச்சுவேஷனில் இருந்தான். இல்லை, என் கூட கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி சில நெகிழ்வான தருணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 041, அதாவது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250 22752402 7525250. வெளியூர் நேரங்களாக இருந்தீங்கன்னா 041 என்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

7:34 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேர் நேரம் நேர்களே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்தியலை 1215 கிலோஹெர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆர் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம்.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: எம் ராஜு, நோலம்பூர்.
0: சொல்லுங்க சார்.
1: கொஞ்சம் தெளிவான தலைப்பு கொடுங்க. அந்த போன் நம்பர் சொல்லும் போது W2W2W2ன்றீங்க, அதை கொஞ்சம் நிறுத்தி சொல்லலாம். எல்லாருமா இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிறாங்க.
0: தமிழ்லயும் உங்களுக்கு எண்கள் உச்சரிக்கப்படுதுங்களே சார். நீங்க
1: ஏற்கனவே நம்ம நிலையம் நல்ல பேர் எடுத்துன்னு வந்தது. 22, 75, 230ன்னு இத மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. நிறுத்தி என்னாட்டம் படிக்க தெரியாதெல்லாம் கலந்துக்கினாங்க ரேடியோவில்.
0: ஓகேங்க சார், உங்களுடைய கருத்துக்கள்
1: சொல்றீங்க,
0: உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்றேன் சார். இன்னைக்கு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சத்து.
1: தெரியும், நான் முதல்ல இருந்தே தான் கேட்டுங்கிறேன். வாயில வராத திருக்குறள் தான் வருது.
0: ஓ,
1: இருந்தாலும் பரவாயில்ல. நட்பு எல்லா விதத்திலும் தான் நட்பு. பள்ளி பருவத்துல ஒரு நட்பு, விவசாய வேலையில ஒரு நட்பு, நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. கல்யாண வயசுல ஒரு நண்பர்கள் கிடைச்சாங்க. சென்னை மாநகர் போனா அங்க ஒரு 4-5 நண்பர்கள் கிடைச்சாங்க. நல்ல நட்பா தான் இருந்தது இது வரைக்கும். கெட்ட பேர் எடுக்காத நண்பர்கள் தான் என் கூட இருக்கிறவங்க அனைத்து பேரும். இந்த வயசான காலத்திலேயே எனக்கு தகுந்த மாதிரி வயசான நண்பர்கள் நட்பு அதிகரிச்சுன்னு தான் வருது. அதுலயும் குறையில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நிலையத்துல கொஞ்சம் குறைபாடுலாம் இருக்குது. நேரா வந்து பெரிய அதிகாரிகிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆதங்கமாவே இருக்குது. ஒரு அடுத்த வாரத்துல நான் வரேங்க.
0: நிச்சயமா சார், உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:41. இன்னைக்கு நம்ம நேரம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இருக்கிற எல்லா நண்பர்களுமே சிறப்பான நண்பர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறவினர்கள் எப்படி தேவையோ, நம்மளுடைய குழந்தைகள் இதெல்லாம் எப்படி ஒரு உறவு மாதிரி இருக்காங்களோ அந்த மாதிரி தூணாக பலமாக நிறைய விஷயங்களை நம்ம தடுக்கி விழும்போது நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரு கையாக நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே வந்து நட்புன்ற உறவு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த நெகிழ்வான சில தருணங்களையும் நெகிழ்வான நண்பர்களையும் பற்றி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2275240 2275250. வெளியூர் நேர்களை இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் நல்லது அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் திருப்பத்திலிருந்து சையர் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சையர் சார்.
1: நட்பு, நட்புக்கு மறுபெயர் என்னை பொறுத்தவரை கற்பு. கற்புக்கு உதாரணம் நட்பு. இதுதான் என்னுடைய வாதங்கள்.
0: ரைமிங்கா சொல்றீங்க போல இருக்கே.
1: அப்படி இல்லம்மா, ஒரு நட்பு என்பது கற்புக்கு உதாரணம். அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் ரெண்டும் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் உண்டு அந்த கற்பு என்றது. அது நட்பு சொல்றேன்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: நட்புக்கும் அதான். இப்போ ஒரு பெரிய தலைவாழை இலையில வந்து ஒரு விருந்து போறாங்கம்மா. விருந்து என்ன, கூட்டு பொரியல் எல்லாமே வச்சு ஒரு 9 வகையான கூட்டு பொரியல், அப்பளம், பாயாசம், ஸ்வீட் எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் வந்து இந்த தேங்காய் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் வகை வேக வச்சுட்டு, சாப்பிட முடியாத அளவுக்கு சாம்பார் சாதம், வத்த குழம்பு, மோர் குழம்பு, தயிர், மோர்னு வைப்பாங்க. இது பொதுவா விருந்து கடையாளம். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த இலை எங்க போகுதுமா, குப்பையில போகுது. அந்த குப்பையா தான் நட்புன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த இலை மேல வச்சு அழகா சாப்பிடுறோம். தசம் வையாத அளவுக்கு அப்படி ஒரு கை இப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு ஊறிடும். இப்ப எதுக்கு நான் காமிக்கிற சொல்றேன்னா, நட்பு சாதாரண மட்டும் இல்லை. அதுக்காக தான் நான் கற்புக்கு உதாரணம் சொன்னேன். சாதாரண பழகீடு, அதாவது பள்ளி பருவமாகட்டும், வயோதரி பருவமாகட்டும், அது வந்து ஒரு அசாதாரணமா வெளிப்படையா வந்து சொல்லணும்னா, கிராமத்து பகுதியில பாக்கணும்னா அது அந்த காலத்துல இப்ப கூட கிடையாது. அந்த ஆளும தடி இல்லாம வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேல வந்து பொழுதுபோக்குக்காக அவங்க பேசின்னு இருப்பாங்க. அது கிராமத்துல வசிக்கணும்னு தான் தெரியும். எதுக்கு இருந்தாமா சாதாரண தட்டி விட்டு போடுறதுல, ஒரு ட்ரெஸ் சட்டை போற மாதிரி வேஸ்தி கட்ட மாதிரி அது தட்டி விட்டுட்டு போடுற கிடையாது. நட்பு நட்புக்கு வந்தாலும் நகையும் சதையும் போல.
0: நேர்நேரம் நிகழ்ச்சியில இன்னையோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நம்ம சொல்லும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும்ங்க, ஸ்கூலில் எனக்கு 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ், 25 வருஷமாக ஃப்ரெண்டு, இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், இப்போ வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக அவன் எனக்கு வருவான், நான் அவங்ககிட்ட போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்கிறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பேசுறத பார்த்துருப்போம், இல்லை வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி பேசுறத பார்த்துருப்போம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்காதவங்களாகவே இருந்தால் கூட அவங்களுடைய நட்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியம் மிகுந்ததாக இருக்கும். நான் இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த டைமில் அவன் ஒருத்தன் தான் இருந்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பல கதைகளை நம்ம வந்து கேட்டிருப்போம். நம்ம சொந்தக்காரங்களை விட அவங்களுடைய கதைகள் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நட்பு நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பொறாமப்படக்கூடிய சில நிலைமைகள்லாம் கூட நம்மளுக்கு இருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்ககிட்ட நெகிழ்வான தருணங்கள் இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்க. நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 2 7 5 2 4 0 2 2 7 5 2 5 0. வெளியூர்ல இருந்தீங்கன்னா 0413, அதாவது 0413 இந்த நம்பரை முன் இணைத்து டயல் பண்ணுங்க. சூப்பராக ஒரு பாட்டு ஏப்ரல் மாதத்திலேருந்து வருது, அந்த பாட்டை கேட்டுட்டு பேசலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:51. நேர்நேர்த்தோட இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்ற தலைப்பில் தான் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் ரொம்ப அழகாக எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நட்புன்ற ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னே நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து நண்பர்கள் இருப்பாங்க,

அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கூட பழகினா 10 நாள் தான் பழகியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு நேர் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க.

ஓகே, நம்ம நேரத்துடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்துக்கு நேராக சில விஷயங்களை நம்ம கிட்ட வந்து உண்மையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பின்னாடி போயிட்டு அப்படிலாம் வந்து இல்லைங்க, என்ன அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் சொல்லிட்டு நம்மளை பற்றி ஒன்று பொறாமப்படுவாங்க, அப்படி இல்லைனா நம்மளை பற்றி வந்து பின்னாடி போய் தப்பாக பேசிட்டு போவாங்க. ஆனால் அந்த மாதிரி நட்பு வந்து உண்மையாகவே நம்மளுடைய நட்பு கிடையாது. உங்களுடைய எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்லேயும் எல்லா இடத்துலையுமே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அதாவது நீங்கள் பேசலைனாலும் அவங்க பேசுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க வந்து தோள் கொடுப்பாங்க, உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அது வந்து ஒரு நாளில் முடிகிற நட்பாக இருக்காது. நீங்கள் ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு 10 வருஷம் பேசாமல் இருப்பாங்க, திடீர்னு நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் கூட செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கவங்களாக இருப்பாங்க. சில பேர் லைஃப்பில் நண்பர்கள் வந்து அவங்க லைஃப்பே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க உடஞ்சி போகிற நேரத்தில் அவங்கள தூக்கி விடுற நபராக இருந்திருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுற சுச்சுவேஷனில் அவங்க கூடவே இருந்து ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருக்கலாம். உண்மையாக ஒரு விஷயம் சொல்லட்டுமாங்க, நட்புன்றது ஒன்றே ஒன்று தான், அது பணமோ நகையோ இல்லை மற்ற விஷயம் எதுவுமே கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து நான் ஏற்கனவே உனக்காக நீ என்ன வேணால் பண்ணு நண்பா அப்படின்னு சொல்லி தோலை தட்டி விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தோளோட தோல் சேர்த்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையானவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா அது எப்போவுமே உங்களுக்கு வரங்க. அந்த நண்பர்களை கெட்டியமாக பிடிச்சி வச்சுக்கோங்க, நண்பர்களை எப்பவுமே கொண்டாடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினாலும் போய் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யுங்க.

நேர்நேரத்துடைய நிறைவு தனத்தை கொஞ்சாச்சு. நேர்நேரத்தில் அடுத்ததா நேர்நேரத்துடைய நிறைவாக பாடல் கேட்கலாம். எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்தில் இருந்து

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்கள் தொகுப்பு.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள் நிகழ்ச்சியில நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. முதல் கடிதம் தெள்ளாறு ந பானு அவர்கள் எழுதியிருக்கின்றார். இம்மாதம் 12 பகல் 11:02 திருச்சி வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த இலக்கியம் பேசுவோம் பகுதியில் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் எழுதிய மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் என்ற நூலை குறித்தான அற்புதமான உரையாடலை சுவாமிகளுடன் நிகழ்த்தியதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். மனமார்ந்த பாராட்டு திருச்சி வானொலிக்கு. நம் பாரத நாடு ஞானபூமி தர்மபூமி என முழங்கி உலகை நம் பக்கம் திருப்பியவர் சுவாமி விவேகானந்தர். இவரின் கருத்துக்களை மையமாக கொண்டே உலக அளவில் உயர்வும் அன்பும் அமைதியும் உருவாக வேண்டிய நிலையில் இன்று உலகம் உள்ளது. வசுதைவ குடும்பகம் என்பது வேதவாக்கு. உலகமே ஒரு குடும்பம் என்பது இதன் பொருள். எனவே இன்று வீட்டில், ஊரில், நாட்டில், உலகில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மிடையே நல்ல பண்புகளை, உடல் வலிமையை, ஒற்றுமை உணர்வை உருவாக்காமையே என்ற உண்மையை மாணவர்களுக்கு புரிய வைக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அரும்பாடுபட்டு வளர்க்க வேண்டிய கட்டாய சூழலில் நாடு உள்ளது. மனித சக்தியே மாபெரும் சக்தி. இதை அன்போடும் பண்போடும் அக்கறையோடும் வளர்க்க சுவாமிகள் தம் நீண்டகால அனுபவங்களை வைத்துக்கொண்டு உடன்பாட்டு முறையில் இந்நூலை எழுதியுள்ளார். ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்நூல் இருந்தால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாழ்வை உலகம் வாழும் என்பது உறுதி. சுவாமிகளுக்கு கோடான கோடி நமஸ்காரம், நன்றி என்று எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதமும் தெள்ளாறு ந பானுதான் எழுதியிருக்கின்றார். இம்மாதம் 17 காலை 7:02 தமிழ் அமுது பகுதியில் தமிழ் மொழியின் தொன்மைகள் என்ற தலைப்பில் முனைவர் டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் பல்வேறு இலக்கிய சான்றுகளுடன் அறிஞர்களின் ஆய்வு கருத்துக்களுடன் தமிழின் தொன்மையை அருமை

வாழ்க்கையை வரிசைப்படுத்தி பேசினார். முக்கடவுள் சிவனே முதற் சங்கத்துக்கு தலைமை வகித்தார். இன்றைய பாரதியும் பாரதிதாசனும் எப்படியெல்லாம் தமிழை வியந்து போற்றியுள்ளனர் என்பதை தேனின் இனிய செய்தியை தெளிவாக எடுத்துரைத்தார். அம்மையாருக்கும் படைத்தளித்த நம் நிலையத்தாருக்கும் என் மனம் நிறைந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம் பாரதி அவர்களுடன் நிலைய உதவி இயக்குனர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் கேட்டேன். இன்றைய விளம்பரம் சார்ந்த போட்டி உலகில் இதுபோன்ற தொழில் நடத்த பெரும் துணிவு வேண்டும். பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக இந்த பாரதி அம்மையார் நம்பிக்கையோடு இத்தொழிலை செய்து வருகிறார். நம் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு எவ்வாறு சுத்தமாகவும் ஆரோக்கிய கண்ணோட்டத்துடனும் செய்வோமே அதே கவனத்துடன் செய்கின்றேன், கேழ்வரகு கம்பு நாட்டுச் சர்க்கரை பயன்படுத்துவேன் என பொறுப்போடு பேட்டி அளித்தார். இதுபோன்றவர்கள் வாழ்வில் உயர இத்தகு பேட்டிகள் தொடரட்டும், வாழ்த்துக்கள் என்று எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதமும் தெள்ளாறு ந பானு அவர்கள் எழுதியதுதான். ஐயா வணக்கம், நம் வானொலி வழங்கி வரும் அரிய ஒளிபரப்புகள் குறித்து எனக்கு வாட்ஸ்அப் படங்களுடன் செய்தி வரும், தவறாமல் கேட்டு மகிழ்வேன். அந்த வகையில் சமீப காலமாக வரும் வாட்ஸ்அப் படங்கள் எனக்கு மிக்க மகிழ்வை அளித்து வருகிறது. வார இதழ்களில் வரும் புத்தகங்களில் ஏஐ உதவியுடன் இதுபோன்ற படங்களை பார்த்துள்ளேன். அந்த வகையில் வானொலி ஒளிபரப்பி வரும் நிகழ்ச்சிகளிலும் இதுபோன்ற படங்கள் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டு வருவதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இம்மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை ஒளிபரப்பாகியிருந்த தமிழமுது உழைப்பவர் அரங்கம் படங்களும் அதேபோல் காத்தமுத்து கருத்தமுத்து பங்கேற்கும் உழவர்களுக்கான செய்தியில் மணத்தக்காளி கீரை சாகுபடி செய்தல் மற்றும் அதன் பயன்கள் பற்றிய உரையாடலுக்கான இடம்பெற்ற படம், இயற்கை சூழலோடு இருக்க நாமும் இதுபோன்ற இடங்களில் வாழ மாட்டோமா என்ற ஏக்கத்தை ஏற்படுத்தியது. வாழ்க வானொலி, வளர்க அதன் சேவைகள் என்று எழுதியிருக்கின்றார். வரும் கடிதமும் தெள்ளாறு ந பானு அவர்கள் எழுதியதுதான். ஐயா வணக்கம், இம்மாதம் 18ஆம் தேதி காலை 8 மணிக்கு எளிமையின் இலக்கணம் கக்கன் என்ற தலைப்பில் கே மணிகண்டன் அவர்கள் அளித்த சிறப்பு பிறந்தநாள் உரையை மதுரை வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்ய கேட்டு மகிழ்ந்தேன். நம் அண்ணல் காந்தியடிகள் ராமராஜ்யம் பாரத நாட்டில் மலர வேண்டும் என விரும்பினவர். அரச பதவி முக்கியமல்ல, அறநெறி வாழ்வே முக்கியம் என்ற மையக்கருத்தை அக்காவியம் கொண்டிருந்தது. மக்கள் அனைவரையும் உற்றார் உறவினர் என்று கருதும் அரசாட்சியாளர்கள் அமைந்துவிட்டால் அங்கே தூய்மையே நிலவும், சுயநலம் ஊசி முனையளவும் இருக்காது என்பதற்கு அமரர் கக்கன் அவர்களின் வாழ்வு தக்க சான்று. வைத்தியநாத ஐயரால் நேர்மையானவர் என பாராட்ட பெற்றவர். இன்று புரட்சி கோஷம் வன்முறை என்று சமுதாயம் மாறிக்கொண்டு வருகிறது. கக்கன் போன்றோரை பின்பற்றி ஒழுக்கமாக வாழ்ந்தால் நாடு உயர்வது உறுதி. அரசியலில் பல உயர் பதவிகளில் இருந்துள்ளார். தூய அன்னப்பறவையைப் போல பாலை மட்டுமே பருகியுள்ளார். இப்பண்பாளர் புகழ் ஓங்க வேண்டும், பாரதம் செழிக்க வேண்டும். நல்ல உரை, மக்கள் விழிப்படைய வானொலி ஆற்றி வரும் இதுபோன்ற சேவைகள் தொடரட்டும். வாழ்க கக்கன் புகழ், வாழ்வோம் அவர் பாதையில் என்று எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதமும் தெள்ளாறு ந பானு அவர்கள் எழுதியதுதான். ஐயா வணக்கம், இம்மாதம் 19ஆம் தேதி பகல் 11:02 சென்னை வானொலி தயாரித்து நமது நிலையம் அஞ்சல் செய்த இலக்கியம் பேசுவோம் பகுதியில் சோழர்கால செப்பேடுகள் என்ற தலைப்பில் முனைவர் ஜீவா அவர்களுடன் புன்சந்திரன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் மிகவும் அருமை. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் நெதர்லாந்து நாட்டிலிருந்த சோழர்கால ஆனைமங்கலம் செப்பேடுகள் வழங்கப்பட்டு நம் பாரதம் வந்துள்ளது. பல்லவர் காலத்திற்கு பிறகு சோழர்கள் சைவ வைஷ்ணவம் என்ற பேதமின்றி தேசம் தெய்வம் தர்மம் என்ற உயரிய நோக்கோடு உன்னதமான முறையில் அறமும் வீரமும் செழிக்க ஆட்சி செய்து உள்ளார்கள். நாகப்பட்டினத்தில் பௌத்த ஆலயம் அமைக்க கிராமங்களின் வருவாயை பெற்று அவ்வருவாயில் சிறந்தோங்க வழி செய்துள்ளனர். இந்த பாரத திருநாட்டில் தோன்றிய மக்கள் எம்மதமும் சம்மதமே, மனித நேயமே மக்கள் நெறி என வாழ்ந்துள்ளனர். அந்த வகையில் பௌத்தம் சமணம் சீக்கியம் யாவும் அன்பை கருணையை புலால் மறுத்தலை இயற்கை வாழ்வை வலியுறுத்தியுள்ளன. அயல் நாட்டிலிருந்து வந்த பேராசைக்காரர்களால் நம் பண்பாடு கலாச்சாரம் மத ஒற்றுமையாவும் நசுக்கப்பட்டன. வியாபாரம் செய்ய வந்தவர்கள் ஆட்சியை பிடித்த அவலம் ஏற்பட்டுவிட்டது. நமது மூவேந்தர்கள் போற்றிய தர்ம வழி அறவழி மீண்டும் செழிக்க இதுபோன்ற வரலாற்றை நாம் பின்பற்ற வேண்டும். நல்ல உரையாடல் என்று எழுதியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சின்னபாபு சமுத்திரம் தாண்டவமூர்த்தி குப்பம் எம் அபுசாலி அவர்கள் எழுதியது. வணக்கம், மதிப்பிற்குரிய ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய உதவி இயக்குனர் ஐயா அவர்களுக்கு. எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம் 102.8 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் FM ரெயின்போவுக்கு இம்மாதம் 21ஆம் தேதி 18வது ஆண்டு

0: நாள். நிலையத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் எழுதியது. வணக்கம். இம்மாதம் 22ஆம் தேதி திசை மணக்கும் திங்களன்று காலை 6:10 ஒளிபரப்பான எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டோம். இதில் கால மேலாண்மை, நேர மேலாண்மை இவைகள் குறித்தான கருத்தாழம் மிக்க நற்சிந்தனைகளை முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் சிற்றுரை சிந்தனைகளை வழங்க கேட்டு பயன்பெற்றோம். பாராட்டுக்கள் பல பல நன்றியுடன் என்று எழுதியிருக்கின்றார். நிகழ்ச்சி அடுத்ததாக சிதம்பரம் இர தில்லை சீனிவாசன் அவர்கள் எழுதியிருக்கும் கடிதம். 102.8 FM ரெயின்போ 18வது அகவை திருநாளை கொண்டாடியது, நல்வாழ்த்துக்கள். இத்தருணத்தில் எங்கள் அன்பு நிலைய உதவி இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் நன்றி. நினைவலைகள் சனிக்கிழமை நிகழ்ச்சி அருமை. நிகழ்ச்சி அமைப்பாளர் ஏபி எலிசபெத் அவர்களுக்கு நன்றி என்று எழுதியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முகநூலில் வந்திருந்த கருத்துக்கள். பூவை எஸ் ஆறுமுகம் எழுதியிருக்கின்றார். அவள் ஒரு மோகனம், ஞானசீலன் ராவதியை வீடு வரை கொண்டு வந்து விடுகிற பழைய நினைவு. சிறப்பாக வாசித்து வழங்கிய ஏபி எலிசபெத் அவர்களுக்கு நன்றி என்று எழுதியிருக்கின்றார். பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசி வகைகளில் கஞ்சி, நவதானிய சுண்டல், சாலட்ஸ் மற்றும் மூலிகை சூப்கள் விற்கும் புதுச்சேரி லாஸ்பேட்டை பி நிஷாராணி அவர்களுடனான ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி குறித்த கருத்து. விபிபி பாலமுருகன் அவர்கள் த ப்ரோக்ராம் இஸ் வெரி சூப்பர் சார் அப்படி என்று. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே. நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி மற்றும் 102.8 FM ரெயின்போவில் தினந்தோறும் நிகழ்ச்சிகள் நிறைய ஒளிபரப்பு செய்கின்றோம். நேயர்கள் அனைவரும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு கடிதம் மூலமாகவோ aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ
1: மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் அந்தந்த நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எழுதலாம்.
0: கடிதம் மூலம் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை எழுத வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர் துலாக்கோல் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு எழுதலாம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களது மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை கூறிய அனைத்து நேயர்களுக்கும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக நன்றி.
1: வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள் தொகுப்பு. சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:00.

0: 12:33. நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: அடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான்
2: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:15.
6: நேர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் சினமடையாதே சீறி விழாதே, ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. இயற்றியவர் எம்எம் தண்டவாணி தேசிகர் அவர்கள். கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் பி கனிஷ்கா.
7: வணக்கம். வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன பாடல் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
8: சினமடையாதே சீறி விழாதே
7: என்ன ராகம், என்ன தாளம், கம்போசர் யாரு?
8: பகுதாரி ராகம், தாளம் ஆதி, கம்போசர் எம்எம் தண்டபாணி தேசிகர்.
7: இவர் வந்து 1908 பிறந்து 1972 மறைஞ்சிருக்கார். நந்தனார் பட்டினத்தார் தாயுமானவர், மாணிக்க வாசகர், திருமாளிசை ஆழ்வார் போன்ற தமிழ் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கார் அந்த காலத்தில். இந்த பகுதாரி ராகம் வந்து இதில் ஜன்யம்
8: 28வது
7: மேளமாகிய
8: ஹரிகாம்போஜி.
7: ஸோ இதில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள்
8: ஷட்ஜம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், கைசிகி நிஷாதம்.
7: ஓகே, இதோட ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு பாட்டு ஆரம்பிக்கலாம்.

0: இந்த பாடல் இந்த வகுப்போட நிறைவு பெறுகிறதுமா?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம்எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இயற்றிய சினமடையாதே சீறி விழாதே எனும் பாடல். ராகம் பகுதாரி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி. கற்றுக்கொண்டவர் பி. கனிஷ்கா.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமரும் மமரும் என தொடங்கும் திருப்புகழ்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:34 நொடி. பன்னிசிமாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கலையாத கல்வியும் என தொடங்கும் அபிராமி பட்டர் அபிராமி அம்மை பதிகம் கேட்கலாம்.

நேர்களை துறை கேட்டது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சிவகௌரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டு

0: ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சே? ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்ல, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே, நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது தரே. நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் திரும்பக்கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செருப்பு அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செருப்பு அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா?
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார்.

0: தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும், இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: ஞானசீலன் என்கிற பெயர் இப்பொழுது மட்டும் அதில் எப்படி இடம்பெற்றிருக்க இயலும்? அந்த பெயரில் மருந்துக்கு என்றாவது ஒரே ஒரு பெயரையாவது அச்சாகி இருக்கக்கூடாதோ? வினோதமான பெயர்தான் அது. இப்பொழுது எஸ்பி சிதம்பரத்தை தேடினாள். தேடியது கிடைத்தது. எண்களை சுற்றிவிட்டாள். செட்டி நாட்டுக்கு போய்விட்டாராம் மனிதர். காஃபி ஆவி பறக்க வந்தது. சுவைத்து சுவைத்து பருகினாள். ஆவி உதடுகளில் வட்டம் சுழித்தது. ஆவி என்றால் இந்த ஆவிதான். ராவ் சூடு தங்காமல் திண்டாடினார். ரேவதி இப்பொழுதும் தன்னை பற்றியே நினைத்தாள். உலகத்தில் யாரைத்தான் நம்புறதுன்னே புரியலையே. சிதம்பரம் சொன்னதாக சொல்லி ஞானசீலனை பற்றி ராவ் தெரியப்படுத்தின சங்கதியெல்லாம் மெய்யாதான் இருக்குமா? எனக்கென்னவோ மனசே ஒட்ட காணும். பெரிய லட்சாதிபதி வீட்டு பிள்ளை, 10 ஆண்டுக்குள் எல்லாத்தையும் தொலைத்திட முடியுமா என்ன? ஞானசீலனை பற்றிய அந்தரங்கம் ஆதியோடு அந்தமாக சிதம்பரத்திற்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? குடிபோதையோடு வாடகை காரில் பயணம் செய்த ஞானசீலன் மருத்துவமனை வாசலில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வைத்தியம் செய்யப்பட்டு பிறகு தன் நினைவு வந்ததும் சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து வெளியேறிய காரணமும் அவளுக்கு இன்னமும் புதிராகத்தான் தோன்றியது. மெய்யாகவே இவருக்கு இப்போ வாடகை கார் பிரயாணம்தான் விதிச்சிருக்குமா? நினைவு பளிச்சிட்ட கையோடு ஓட்டுநர் கூறிய வேறொரு தாக்கலும் பிசிறு தட்டிற்று. இவர் யாரோ மெக்கானிக்கை பார்க்கணும்னு சொன்னதாக தெரிவித்தாரே அந்த டிரைவர். ஒருவேளை இவரோட அந்த புது கார் மிஞ்சியிருந்து அது ரிப்பேர் ஆகியிருக்கலாம் தானே? மாடி ஒரே குழப்பமாக போயிடுச்சே. போதுண்டி ஆத்தா போதும். நெற்றி வெண்வெண் என்று தெரித்தது. நான் யார்? இவர் யார்?

எனக்கும் ஞானசீலனுக்கும் இருந்த சொந்தமும் பந்தமும் உறவு முறிஞ்சி உரிமை துறந்து 10 ஆண்டு ஓடி போயிடுச்சே. இனி என்ன? இப்போது சிறுக சிறுக நெஞ்சிலே அமைதியை சேகரம் செய்து கொள்ள முனைந்தாள். அந்தரங்க செயலாளருக்கு குதிகால்களில் வலி எடுத்தது. அந்தரங்கத்தில் செயல்பட்ட சமாசாரம், ராவ், காரை எடுத்துட்டு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். டிரைவர் சைக்கிளை எடுத்துட்டு வீட்டுக்கு போகட்டும். நீங்களும் எனக்காக காத்திருக்க வேண்டாம். மணமகன் தேவைன்னு நான் கொடுத்திருந்த விளம்பரத்தை ஆசையோடு மதிச்சு விண்ணப்பம் அனுப்பியிருக்கிற மாப்பிள்ளைமார்களில் கொஞ்ச பேரை அநேகமாக நான் திரும்பினதும் தேர்வு பண்ணி பட்டியல் போட்டு தந்துடுறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த 30-31 பேட்டிக்கு அழைப்பு கடிதம் கொடுங்க. என்ன, சரிதானே? பேட்டி February 4. ஆமாம், நேரம் மாலை 5 மணி. உத்தரவுங்கம்மா. ராவ், ஒரு சின்ன சந்தேகம். அம்மா, நான் டாக்டர். ஆமாங்க டாக்டர் அம்மா. நீங்கள் எப்போ காட்டின மரியாதை மெய்யா

0: கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். டிரைவர் சைக்கிளை எடுத்துட்டு வீட்டுக்கு போகட்டும். நீங்களும் எனக்காக காத்திருக்க வேண்டாம். மணமகன் தேவைன்னு நான் கொடுத்திருந்த விளம்பரத்தை ஆசையோடு மதிச்சு விண்ணப்பம் அனுப்பியிருக்கிற மாப்பிள்ளைமார்களில் கொஞ்ச பேரை அநேகமாக நான் திரும்பினதும் தேர்வு பண்ணி பட்டியல் போட்டு தந்துடுறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த 30-31 பேட்டிக்கு அழைப்பு கடிதம் கொடுங்க. என்ன, சரிதானே? பேட்டி 4 February. ஆமாம், நேரம் மாலை 5 மணி. உத்தரவுங்கம்மா. ராவ், ஒரு சின்ன சந்தேகம். அம்மா, நான் டாக்டர். ஆமாங்க டாக்டர் அம்மா. நீங்கள் எப்போ காட்டின மரியாதை மெய்யாவே உங்கள் மனசுலேருந்து வந்தது தானே? ஆமாங்க, நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீங்கன்னா என் குடும்பம் தவிச்சு போயிடுங்க. மெய்யா? மெய்தாம்மா. உங்கள் ஒப்பந்தம் 4 February சாயந்தரம் 5 மணியோடு முடிஞ்சிருது. அது வரைக்குமாச்சும் நீங்கள் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி என்கிட்ட நம்பிக்கையாக நடந்துக்குன்னு நல்ல பேரோட இங்கேருந்து டாட்டா வாங்கிக்கின்னு போவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கை என் தரப்பில் சத்தியமாக எவ்வித துரோகமோ விரோதமோ ஏற்படவே ஏற்படாதுங்க. இந்த 50 நாளாக உங்கள் உப்பு தின்னவனுங்க நான். சரி, இனி நீங்கள் உட்கார்ந்துக்கிடுங்க ராவ். ராவ் சாமர்த்தியசாலி. அவசரப்பட்டு அவர் உட்கார்ந்து விடவில்லை. என் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொன்னா தானுங்களே எனக்கு தெரியும். என்னோட ஜாதகம் பற்றி உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? மறுபடியும் உங்களுக்கு நினைப்புட்டுறேன். டாக்டர் ரேவதியை மண்ணை கவ வச்சு அவளை வெல்றதுக்கு இது நாள் வர இந்த பாழா போன மண்ணில் யாருமே பிறக்க காணும். ஏன் வரையிலும் இதுவரை சத்தியமான உண்மை இதுதான். உண்மைதாங்க. சரி, எனக்கு நேரமாது. ரேவதி வெளியே வந்தாள். காவட்கார பெரியவர் கைகூப்பி மரியாதை செலுத்தினார். வாகனம் தயார். திடீரென்று ரேவதி மாடிக்கு ஓடினாள். ஓடின கையோடு காலோடு திரும்பினாள். அப்போது அவளது அழகான இடுப்பிலே அழகான கைத்துப்பாக்கி ஒன்று அழகாக ஒளிந்து கொண்டிருந்தது. ராஜகுமாரி கொட்டகையில் எக்கச்சக்கமான கூட்டம். ரேவதி ஒற்றை ரோஜா செடியாக சற்றே ஒதுங்கி நின்றாள். ஓர் ஆட்டம் முடிந்து இன்னொரு ஆட்டம் தொடங்க இருந்த நேரமானதால் சத்தங்களே மனித விதியாகி ஆர்ப்பாட்டம் நடத்தவே அவளுக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது. கூட்டத்திலே தலைமுறையின் இடைவெளியை கண்கூடாக பார்த்ததும் அவளுக்கு வியப்பு மேலிட்டது. கூட்டத்தினரில் இளைய தலைமுறையினரை விடவும் முற்றி பழுத்து முதிர்ந்தவர்களே கூடுதலாக காணப்பட்டனர். வயதான கட்டைகளுக்கு இம்மாதிரி படம், இனக்கவர்ச்சியில் இத்தனை மயக்கமா? அவள் திகைத்தாள். அவள் கேள்வியே அவளை சுட்டிருக்கலாம். வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி படித்து கொள்வதற்கு பால் உணர்வு ஓர் ஆர்வ தூண்டுதலாக பயன்பட்டால் வாழ்க்கை வாழ்வதற்காக அமையும். இவ்வகையில் பாரிஸ் இன்ப இரவுகள் பயனுள்ளதுதான். குட் ஈவினிங் டாக்டர். ஓ, குமாரி குழலி, நல்லா இருக்கியாம்மா? உங்கள் புண்ணியத்தில் நல்லாவே இருக்கேன். வெள்ள தாவாணி இயற்கை தாய்க்கு வெண்சாமரம் வீசியதோ? படம் பார்க்க வந்தியா? இல்லைல்ல, பக்கத்து தெருவில் என் தோழி ஒருத்தியை பார்த்துட்டு திரும்பினேன். உங்களை மாதிரி தெரிஞ்சது, அதான் ஓடியாந்த. மிகவும் மகிழ்ச்சி குழலி. பாசம் கரைபுரள பேசினாள் ரேவதி. கண்களுக்குள்ளே நின்றவளை நேரிடையாக மீண்டும் பார்த்த களிப்பு அவளுக்கு ஆறுதலை அளித்தது. குழலியை அப்படியே விழுங்கிவிட்டுதான் மறுவேலை பார்ப்பதென்று தீர்மானம் செய்து கொண்டவளைப் போல தொடுத்த கண் எடுக்காமல் ஆழமாகவும் அன்பாகவும் பார்த்தாள். அந்த பார்வை அவளுக்கு எத்துணை ஆறுதலையும் தேறுதலையும் தருகிறது. யாரோ தும்முகிறார்கள். ஒரு நிமிடம் நிற்கிறியா குழலி? ஒரு நிமிடத்தில் வண்டியை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி நகர்ந்தாள் ரேவதி. மறுகணத்தில் தன் தோளை தொட்டு யாரோ உலுக்குவதை உணர்ந்து திகிலுடன் முதுகை திருப்பினாள். அங்கே விதியின் கைப்பாவையென நின்றாள் மந்தாகினி. உங்கள் ஆணவத்துக்கு நான் ஒன்றும் குறைந்தவள் இல்லை என்று சொல்லாமல் சொல்வதைப் போன்று அவள் காணப்பட்டாள்.
1: இடைவேளை நேரத்தில் என்னமோ கேட்டீங்க, இப்போ சொல்கிறேன். உங்கள் கணவர் பேர் எதுவோ அதுவே தான் என் கணவர் பேரும் என்றாள். எரிமலையின் பிளந்த

0: அந்த வாயருகே தள்ளப்பட்டாள் ரேவதி. என்ன புது சோதனை இது? பெயரை கேட்டால் பெயரை சொல்வாளா? விடுகதை போடுகிறாளே. அப்படிங்களா? அப்படின்னா என் வீட்டுக்காரர் வச்சிருக்கிறது போல உங்கள் வீட்டுக்காரரும் ஒரு கார் வச்சுருக்காங்களா? ம், அந்த வண்டி தான். வச்சுக்கிறது தப்பு இல்லைதான் என்று நைச்சியம் படித்தபடி நகர்ந்தாள் ரேவதி. ஆமாம் ஆமாம் என்று தலையை ஆட்டிவிட்டு புறப்பட்டாள் மந்தாக்கினி. சாலை ஓரத்துக்கு வந்தது அந்த வாகனம். முன்னாடி ஏறிக்குமா என்றாள் ரேவதி. குழலி ஏறிக்கொள்ள போனபோது அசுரத்தனமாக குறுக்கு வழியில் பாய்ந்து வந்து நின்றது மஞ்சள் பூசிக்கொண்டிருந்த கார் ஒன்று. பழைய கார் அது. அதிலிருந்து மந்தாக்கினி இறங்கினாள். டாக்டரம்மா, என் காரை ஓட்டுற ஞானசீலன் தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. இன்னும் 4 நாளில் நாங்கள் ஊட்டியில் ஆப்பிள் சாப்பிட போகிறோமுங்க என்றவள் டாட்டா என்று கூறி கைகளை வீசியபடி மீண்டும் காரில் ஏறிக்கொண்டாள். காரும் நகர்ந்தது. சிரிப்பதா அழுவதா என்பது புரியாமல் போகவே தெய்வமே என்று காரை கிளப்பினாள் ரேவதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: அடை தீரந்து தாவும் நதி அலைதான் மனம் தீரந்து கூவும் சிறு குயிலான்.
3: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 22, நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 22752400, 22752250, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 2275240, 2275250. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக கருப்பன் திரைப்படத்திலிருந்து சூப்பராக ஒரு பாடல் வருது.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களில் நியூஸ்ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையான நீங்கள் கேட்டு ரசிச்சு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240, 2275250 இந்த நம்பருக்கு. நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240, 2275250. வெளியூர்

நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டைல் பண்ணுங்க. பாடல் கேட்கலாம் திகடி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:13:22. மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240025. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணும்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக சூப்பராக பாட்டு பிளேன் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் பாடல் கேட்கலாம், கபாலி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:19. நீங்கள் கேட்டு ரசிட்டுருக்கேன் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக, பாடல் கேட்குறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கடலூர்லேருந்து ஷர்மிளா.
0: ஷர்மிளா மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பம்பாய் படத்துலேருந்து கண்ணாரணி சாங் வேணும் மேம்.
0: ஏன் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், சித்ரா அம்மாவோட வாய்ஸ் அதில் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு அப்படியே இனிமையாக இருக்கும் பாட்டு. ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு,
0: அதனால உங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் மேம்,
0: உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க மேம்.
1: நன்றி நன்றி மேம்.
0: மகளிர் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணணும். டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250. நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250. வெளியே நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட கர்ணாலனை பாட்டு அவங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:33. நேர்லி 1212 கிலோகேஸ் முதன்மை அரசில் நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரம் நிகழ்ச்சி நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2725240202750. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். உங்களுக்காக அடுத்ததாக பாடல் வருது மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை, நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250. நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதனால் சீக்கிரமாக டயல் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிங்க. உங்களுக்காக பாடல் வருது கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:51 8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க மேம்?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த 7 படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: ஏன் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இல்லை, எனக்கு பாக்யராஜ் சாரோட கதை இந்த இதெல்லாம் பிடிக்கும், அதனால கேட்குறேன்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

ஆகாஷவாணி புதுவை நேரம் 1:56:31. மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். கவன் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:15. 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. இன்று நினைவு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:27 26 மணி. என்ற மனைவி நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:32:46 என்ற மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாத கணிக்கை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:36. இன்று மணி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பார்மகளே பார் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் ஆர். வெங்கடராமன் அவர்கள், மாணவி கே. ஹேமலதா.
2: Bonjour, monsieur.
3: Bonjour. Entrez. Asseyez-vous. இன்றைய பிரெஞ்சு பாடத்தில் சமூக வலைத்தளம் பற்றிய ஒரு உரையாடலை பார்ப்போம்.
2: Les réseaux sociaux? சமூக வலைத்தளம்?
3: ஆமாம். Les réseaux sociaux. Ram et Lokesh sont à la cafétéria. Lokesh. Bonjour, Ram. Tu vas bien?
2: Oui, ça va, merci. Et toi?
3: Padikkavum. Bonjour.
2: Bonjour Ram, tu vas bien?
3: Lokesh, ça va bien. Dis-moi, tu utilises beaucoup les réseaux sociaux? Ça va bien. Dis-moi, tu utilises beaucoup les réseaux sociaux?
2: Ni neriya samuga valaitalangali
3: ubayogikkiraya? Oui, j'utilise réseaux sociaux tous les jours. J'aime ça. Et toi?
2: Moi, pas beaucoup. Je pense que c'est dangereux.
3: Pas beaucoup. Je pense que c'est dangereux.
2: அது ஆபத்தானது என்று நினைத்தேன். நான் உபயோகிப்பதில்லை.
3: உபயோகிப்பதில்லை. Dangereux? Pourquoi tu dis ça? Moi, je pense que c'est très utile.
2: ஆபத்தானதா? என அப்படி சொல்கிறாயா? அது உபயோகமானதுதான்.
3: Utile? Comment? Dangereux? ஆபத்தானதா? ஏன் அப்படி சொல்கிறாய்? Pourquoi tu dis ça? Moi, je pense que c'est très utile. அது உபயோகமானது என்று நான் நினைக்கிறேன்.
2: உபயோகமானதா? எப்படி?
3: Je peux parler avec ma famille en France et je peux partager des photos avec mes amis. Je peux parler.
2: நான் பிரான்சில் உள்ள குடும்பத்திற்குடன் பேசலாம்.
3: குடும்பத்தினருடன் பேசலாம்.
2: புகைப்படங்களில் பகிர்ந்து கொள்ளலாம்.
3: Je peux partager des photos. D'accord. C'est bien pour la famille. Mais il y a d'autres choses. வேறு ஏதாவது உள்ளதா?
2: Oui, je peux aussi apprendre des nouvelles choses. Je regarde des vidéos pour apprendre le français.
3: புதியன கற்கலாம். பிரெஞ்சு மொழி படிக்க வீடியோ பார்க்கலாம். Vraiment? Tu apprends le français sur les réseaux sociaux.
2: Apriya, unmayagava video valiyaga french padikalama?
3: Tu apprends le français?
2: Oui, il y a beaucoup de vidéos gratuites.
3: Gratuites,
2: c'est super.
3: C'est super. Mais moi, je pense que qu'on perd trop de temps sur les réseaux sociaux.
2: நாம் நேரத்தை சமூக வலைத்தளங்களில்
3: வீணடிக்கிறோம்
2: என்று நினைக்கிறேன்.
3: வீணடிக்கிறோம் என்று. Je perds trop de temps. Trop de temps? Peut-être. Mais c'est notre choix.

வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச மழையளவு சிவகங்கை மாவட்டம் வேதியரேந்தலில் 38.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மற்ற அளவுகள் புல்வாய்க்கரை 4 சென்டிமீட்டர், ஆவியூர், திருப்புவனம், ஈரோடு பிடிஓ, நாலுமுக்கு இங்கெல்லாம் தலா 3 சென்டிமீட்டர், ஊத்து, வால்பாறை பிஏபி, நிலக்கோட்டை ஏஆர்ஜி, வால்பாறை தாலுகா அலுவலகம், உத்திரமேரூர், அவலாஞ்சி, சோலையார் இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், திருமங்கலம், கவுந்தப்பாடி, சிங்கோனா, சின்னக்கல்லார், முடக்குறிச்சி, பெரியாறு, அருப்புக்கோட்டை, காரைக்குடி, தக்கலை இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. பதிவான வெப்பநிலை. அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு. தர்மபுரி, கடலூர், நாகப்பட்டினம், நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகம். தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 29ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்வதற்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.

சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. 27ஆம் தேதி, அதாவது இன்று தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை, தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:10. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பஞ்சா அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:15. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா டோஸ்னா அப்படின்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: नेहा का बॉस।
1: हाँ लगता है बॉस हमें टॉस करने वाला है।
0: अब क्या करें?
1: जो भी करेंगे एक साथ।
2: நேரம் 3:20 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். அனார்களி என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:25, 44 நொடி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். அஞ்ஞாதவாசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:30. நேரத்தில் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் மகாராஜாபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக

அம்பா காமாட்சி என தொடங்கும் பைரவி ராகம், மிஸ்ரசாபு தாளம், சியாமா சாஸ்திரிகள் இயற்றிய ஸ்வரஜதி கேட்கலாம்.

0: Work from home, high salary, ஒரே கிளிக் லியா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:45. ஆறு நொடி நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சங்கீதசாரல். சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருணம் ஈதம்மா என தொடங்கும் கௌலிப்பந்து ராகம் ஆதிதாளம் சியாமசாஸ்திரிகள் இயற்றிய கிருதி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:48, 8:00. சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருலோகமாலா என தொடங்கும் பரஸ் ராகம் ஆதிதாளம் ஷியாமசாஸ்திரிகள் இயற்றிய கிருதி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:53. சங்கீதசாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். கருணஜூட என தொடங்கும் ஸ்ரீராகம், ஆதிதாளம் ஷியாமா சாஸ்திரிகள் இயற்றிய கிருதி கேட்கலாம்.

0: பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது செல்வி பிலிம்ஸ் வழங்கும் காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், சௌகா ஜானகி, ரவிச்சந்திரன், வி எஸ் ராகவன், எம் ஆர் ஆர் வாசு, எஸ் வரலட்சுமி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.

0: எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நீ பாதிலே ஓடி வந்துட்ட.
1: ஐயோ,
0: ஏன் உடம்பெல்லாம் அப்படி நடந்தது?
1: அவன் வந்திருக்கான். அம்மா,
0: யாரு பறந்தாவனா?
1: ஆமா,
0: பாடிக்கிட்டு இருந்த மீராபாய் உள்ள போனதுக்கு நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். மீராபாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. இன்னொரு நாளைக்கு நீங்க எல்லாரும் சாவகாசமா வரணும்னு நாங்க உங்களை கேட்டுக்கிறோம்.
2: போட்டாலும் அழஞ்சு போடணும், ஆயிரமா போட.

0: பாத்தியா, 2000 ரூபாய் கொடுத்தாச்சு.
1: எதுக்காக?
0: பணம் போனா போயிட்டு போகுது. அவன் மறுபடியும் வந்து தொந்தரவு கொடுக்காம இருந்தா சரி.
1: அசட்டுத்தனம் பண்ணிட்டு நானா இருந்தா சூடு பட்ட பூனையா அவனை திருப்பி அனுப்பியிருப்பேன். நீ பூனைக்கு ருசியா காட்டி அனுப்பிட்டேன், அது திரும்பி வராமலா இருக்கும்.
0: கழுகு மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டானேம்மா. குழந்தைய வேற கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டான். அவங்கிட்ட இருந்த முதல்ல என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையும் பாழாக்கிடுவான். அவன் என்ன வேணாலும் செய்வான்மா. பந்தமோ பாசமோ கொஞ்சம் கூட இல்லாத ஒரு பாவி.
1: கிருஷ்ணா இங்க காணும், இங்க காணமா இருந்தா கிருஷ்ணா?
2: அம்மா அம்மா,
1: அங்க எங்க குரல் கேக்குதே?
2: கிருஷ்ணா
3: எனக்கு பணமே வேணாம், உன் பொண்ண கூட.

0: என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னையும் பொண்ணையும் நடுரோட்ல நிறுத்திடுவேன்.
1: திசை தெரியாத ஒரு நிலைக்கு மறுபடியும் நான் வந்துட்டேன். இந்த புயல்ல இருந்து மீள்றதுக்கு ஒரே வழி அவர் தாயார்கிட்ட போக முடிவு செஞ்சு அவங்க முன்னால கையேந்தி நின்னேன்.
2: என் பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதுக்காக உங்க அப்பம் பட்ட கடன் எல்லாம் நான் கிடைக்கணுமா என்ன? என்னமா இது, ஊர்லயே இல்லாத அதிசயமா இருக்குது. எனக்கு அவன் ஒரே பிள்ளைங்கிறதுக்காக அவன் இஷ்டப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். அதுக்கு தண்டனை அந்த 10,000. அப்பனும் மகளுமா சேர்ந்து எங்களை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கீங்க. அப்ப நான் சரின்னு சொன்னதுனால என் பிள்ளைய உனக்கே எழுதி கொடுத்துருந்தா அர்த்தமா?
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா.
2: வீடு தேடி வந்து நிக்கிற இந்த வெறுங்கையோட திருப்பி அனுப்ப நான் விரும்பல. உங்க அப்பா யாருக்கோ பட்ட கடனுக்காக சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருத்தி அந்த 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து உதவி பண்ண தயாரா இருக்கேன்.
1: அம்மா
2: இப்பவே கும்பிடாத. செய்யற உதவிக்கு பிரதி உபகாரமா நீ என் பிள்ளைய மறந்துடணும். சம்மதம்னா இப்பவே உன் கையில 10,000 ரூபாய் பணத்தை கொண்டு வரட்டுமா சொல்லு.
1: அந்த 10,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு அவரை மறக்கிறதுக்கு பதிலா அதே 10,000 ரூபாய்க்காக என்னையே நான் மறக்க துணிஞ்சேன். கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடக்க நான் தயாராயிட்டேன்.
3: கடலால் கூட பிரிக்க முடியாத எங்களை என் அப்பாவோட கடன் பிரிச்சு வச்சது. என் ஆசைகள் எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன்.
0: தேவி இவ்வளவு நல்ல புருஷனை சாமி தந்ததுக்காக நன்றி செலுத்துறியா? தேவைதான், சத்தியமா சொல்றேன், நான் உன்னைத்தான் லவ் பண்றேன். குதிரைக்கு அடுத்த அப்புல தேவி, தேவி நீ அழகால அழகா இருக்க, சிரிச்சாலும் அழகா இருக்க. அதனாலதான் நான் உன் மேல 10,000 ரூபாய் கட்டி விளையாண்டேன். அந்த ரேஸ்ல நான் தான் ஜெயிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன விளையாடுற? எந்த வியாபாரத்திலயும் நான் இருக்கணும். நான் உன்னை 10,000 ரூபாய் விலை கொடுத்தா வாங்கினேன். நான் விலை கொடுத்து வாங்கின பொருளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் உங்க அப்பா கிட்ட உன்னை திருப்பி விட்டுருவேன். உங்க அப்பா வாங்கின 10,000 ரூபாய் கடனுக்கான கோர்ட் டிகிரி பேப்பர் இதோ என் கையில இருக்குது. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு இதை திருப்பி உங்ககிட்ட நான் கொடுக்கணும்னா வா.
4: எப்படி மறக்கு சத்தியம்
1: இந்த அந்த கடன் பத்திரம்
4: இருக்கட்டுமா? நீ எப்படி இருக்க?
1: பணத்தை வாங்கிக்கிட்டேன்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டு திருப்பி கொடுத்துட்டாருப்பா.
4: அவன் வந்துட்டு எப்படி நான் நடந்துக்கிறா? அதை சொல்லு முதல்ல.
1: உங்க கடன் தொல்லை இப்ப தீர்ந்து போச்சப்பா.
4: எதம்மா சொல்ற? நான் பெத்த கடனை சொல்றியா?
1: 10,000 ரூபாய் கடன் தொல்லை இனிமே உங்களுக்கு கிடையாதுப்பா. பத்திரத்தை கிழிச்சு போட்டுடலாம்.
4: சரி, எப்படி கொள்ளாமா? அம்மா நீ சிரிச்ச முகத்தோட நான் சௌக்கியமா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா?
1: நான் சிரிக்கணும்னு தான் முயற்சிக்கிறேன், ஆனா என்னால முடியலப்பா.
4: நான் ஒரு பாவிமா.
1: அதுக்கப்புறம் என் கணவரோட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் நான் சித்திரவதையைத்தான் அனுபவிச்சேன். அவரை பத்தியும் அவரோட பழக்க வழக்கங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தும் மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்துகிட்டு அவரை எப்படியும் திருத்திட முடியும்னு முதல்ல நம்பினேன். ஆனா திருந்துறதுக்கு அவர் முயற்சி செய்யவே இல்லை. அவர் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி ஒரு நாள்

0: அந்த பக்கம் தாப்பா போட்டிருக்கு. வெளியே காவல் காக்குறது உன் புருஷன் தான்.
1: மனைவிக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரம் எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல நான் போற வழிதான் என்ன?
2: என்னம்மா அப்படி பாக்குற? இரவு நேரத்துல இங்க ஆட்டம் பாட்டு எல்லாம் நடக்கும். இதை ரசிக்க வருவாங்க, பணம் காசை வாரி அரைச்சிட்டு போவாங்க. இந்த தொழில தரக்குறைவா சில பேர் நினைப்பாங்க. ஆடுறவங்க எல்லாருமே தாசியாத்தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தொழிலையும் கௌரவமான முறையிலேயே நடத்த முடியும். சாக போன உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து இப்படி எல்லாம் ஏன் பேசுறேன்னு நினைக்கிறியா? இதோ பாருமா, நீ தண்ணி கட்ட இல்லை. உனக்குள்ள இன்னொரு உயிர் வளர்ந்துட்டு இருக்கு. அதை அழிக்க உனக்கு உரிமை கிடையாது. உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை என்னால உண்டாக்க முடியும். உன்னை வச்சு பணம் பண்ணத்தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீ நினைச்சா இதுக்கு நீ சம்மதிக்க வேண்டாம். தற்கொலையில இருந்து உன்னை காப்பாத்தினா வாழ்நாள் பூராவும் உன்னை உட்காத்தி வச்சியே காப்பாத்த முடியும். உன்னுடைய பெண்மைக்கு பங்கம் வராம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
1: தெய்வங்கள் எத்தனையோ உருவத்தில் வரலாம், அவங்களையும் நான் தெய்வமா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். பிறக்க போற குழந்தைக்காகவாவது நான் வாழ்ந்தே தீரணுங்கிற நினைவுக்கு வந்தேன். என் துயரத்தை மறந்தே துன்பத்தையும் மறந்தேன். என் நடுக்கத்தை எல்லாம் உதறி எரிஞ்சேன். உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தேன்.
2: என்ன சொல்றேன், நல்லா யோஜனை பண்ணி சொல்லு.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: புதிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: உருவான குழந்தைக்காக உயிரை சுமந்தனா, வளரும் குழந்தைக்காக வாழ்க்கை பாதையே மாத்திக்கிட்டேன். நீங்க அடைக்கலம் கொடுத்தா தான் கிருஷ்ணா அவ தந்தையோட பிடியில சிக்காம இருக்க முடியும். அதுக்காகத்தான் நான் கேஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை ஆண்டவன் பிரதிநிதியா வணங்கி கேட்டுக்கிறேன். அவளுக்கு வாழ்வு கொடுங்க.
2: இன்னால அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு யாராவது சொந்தம் கொண்டாட வந்து அதனால குழப்பங்கள் ஏற்பட்டா?
1: அப்படி நடக்காது. இந்த புனிதமான இடத்துல நின்னுகிட்டு ஆணையிட்டு சொல்றேன். வெளி உலகத்தை பொறுத்த வரையில அந்த தேவி ஏற்கனவே செத்து போயிட்டான். இங்க பெரிய மனசு பண்ணி குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டா பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில இந்த மீராபாயும் இன்னையோட செத்து போயிடுவா. என் குழந்தைக்காக நான் எத்தனை தடவை வேண்டாலும் சாக தயாரா இருக்கேன். இவளை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கும். இனிமே நான் இவனை பார்க்க வரவே மாட்டேன். இவன் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். மத என்ன சொல்றீங்க?
2: உன் குழந்தைய கான்வென்ட்ல சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
1: ரொம்ப நன்றி மதர்.
2: பிரிவு துயர் எனக்கு தெரியும். மேரி மாதா அன்னை விட அன்பு காட்டி உன் குழந்தைய காப்பாத்துவா. நீ தைரியமா போ. வாமா.
3: காலமெல்லாம் கைகோத்து போலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்து இப்ப கடைவீதியில அந்நீரை தான் சந்திக்கிறோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
1: ஏப்பா, இந்த துணியில ஒரு கோட்டும் ஒரு பேண்ட்டும் தைக்கணும்னா எவ்வளவு துணி வேணும்?
4: வீட்டுக்காரர் சூட்டா 3.5 மீட்டர் வேணுமா? இந்த துணியில தான் கேட்டீங்கம்மா?
1: இல்ல, அவர் கேட்டதேதான் நானும் கேட்கிறேன்.
4: ஏன் சார், நீங்களே தான் கேட்டீங்களா?
3: முதல்ல லேடிஸ் கவனிப்பா, இந்த தனிக்கட்டையை பத்தி என்ன, அப்புறமா பாத்துக்கலாம். வீட்டுல என்ன பெண்டாட்டியா பிள்ளையா?
4: இந்த வெரைட்டில ஒரு பீஸ் வச்சுட்டுங்களா? வீட்டுக்காரருக்கு சூட்டு தைச்சுக்கலாமே.
1: வேண்டாப்பா, நல்லா இருக்கேன்னு கேட்டேன். அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. இந்த ஊரே பாராட்டுற அளவுக்கு நீங்க பெரிய பாரிஸ்டரா இருக்கீங்க போல இருக்கு. நான் அடிக்கடி பத்திரிகையில பாத்துக்கிட்டு இருக்கேன்.
3: நினைவுகளை மறக்க நீதிமன்றத்துக்கு போறேன், அவ்வளவுதான்.
4: துணி எல்லாம் டாக்ஸில வச்சிட்டேம்மா.
3: நீ எப்படி இருக்கிற, வசதியா இருக்கிறியா?
1: ஏப்பா, 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிருக்கிறேன்ல, கொஞ்சம் குறைச்சு போடக்கூடாதா?
3: புரிஞ்சு, நீ வசதியா இருக்கேங்கிறத மறைமுகமா சொன்னியா? நேர்முகமாவே சொல்லாமே.
1: நீங்க எப்படி இருக்கீங்க சுரேஷ்?
3: நினைச்சபடி வாழ்க்கையை நடத்த முடியல, வழக்குகள் நடத்தி அது எதுக்கு சாரமில்லாத விஷயம். உன் கணவருக்கு இந்த ஊர் தானா?
1: தற்சமயம் நான் மெட்ராஸ்ல தான் இருக்கிறேன்.
3: கணவரை பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதா?
1: இப்ப எந்த வழக்குல குறுக்கு விசாரணை செய்றீங்க?
3: எந்த வழக்குல நான் தோத்து போயிட்டேனோ அந்த வழக்குல
1: நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். இங்கே நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன்.
3: தேவி, தேவி,
1: ஏற்கனவே தோத்து போன வழக்கை விட்டுட்டு தயவு செய்து ஜெயிக்கிற வழக்கை பத்தி யோசிங்க.
3: தேவி,
1: நான் தேவி இல்ல.
5: ஒரு பெற்ற ஒரு வக்கீல், கௌரவமான பாரிஸ்டர், துணிக்கடையில சந்தேகத்துக்குரிய ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு. அவ மதிப்புக்குரியவ இல்லேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரா? தெரிஞ்சே பேசிக்கிட்டு இருக்காரா?
3: ஷட் அப். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்?
5: எனக்கு மட்டும் இல்ல, அவளை பத்தி இந்த ஊருக்கே யாரு என்னன்னு தெரியும்.
3: எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ பேர் தேவி.
5: மை டியர் சார், அவ தேவி இல்ல, மீரா பாய். பேருதான் புனிதமான பாடகிங்கிற போர்வை. அவ ஹைதராபாத் சேர்ந்தவ, கொஞ்ச நாளா இங்கதான் முகாம். ஊர்ஜிதப்படுத்தட்டுமா?
3: முடியுமா? உன்னால
5: பணத்தை தூக்கி எங்க தன்னால வீடு தேடி வர ஒரே ஒரு போன் போதுமே.
6: ஹலோ, யார் பேசு? என்ன விஷயம்?
2: பவனபுரி குமார் ராஜாவா? சரி, பாக்கலாம்.
7: மீராபாய் வந்தாச்சு. ஏன் வாயடைச்சு போய் நிக்கிறேன்? இப்போ நான் சொன்னது உண்மை நம்புறியா?
3: இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
7: பார்த்து ஆரம்பிக்க சொல்லட்டுமா?
3: அவளை நான் ரொம்ப உயரமா நினைச்சு.
7: சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அற்புதமான குரல். கேட்க கொடுத்து வச்சுக்கணும்ப்பா.
3: பேரு, இந்த பணத்தை கொடுத்து முதல்ல அவன் அனுப்பி.
1: இந்த ஊருக்கு எப்படி வந்தேன்? இந்த வீடு உனக்கு எப்படி தெரிஞ்சது?
8: நான் பரந்தாமனாச்ச பரம்பொருளோட மறு உருவம். எனக்கு தெரியாத இடமா? நீ குழந்தை கோச்சரம் இடத்த மாட்டிக்கிட்ட, நான் குதிரை கோச்சரம் ஊற மாட்டிக்கிட்டேன். வருஷத்துல 4 வாட்டி ஊற மாட்டுவேன். குழந்தை எங்க? நான் பெற்றது.
1: அவ இங்க இல்ல.
8: பொய் சொல்றேன். அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறேன். என் கண்ணுல படக்கூடாதுன்னு அவளை ஒளிச்சு வச்சிருக்கேன்.
1: ஆமா, இனிமே அவளை உன்னால பார்க்கவே முடியாது.
8: எங்கிட்டயா சவால் விடுற? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சல்லடை போட்டு சலிச்சு கண்டுபிடிச்சிருவேனா?
1: அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்தேன்?
8: என்னடா கேள்வி? நான் புருஷேடி பொண்டாட்டி, எதுக்கு வருவா? பணத்துக்குதான். இந்த வாட்டி அதிகமாவே வேணும். மருந்து கடைக்கெல்லாம் பாக்கி.
1: உனக்கு பணம் தானே வேணும்? இனிமே என் பொண்ணு வாழ்க்கையிலயோ என் வாழ்க்கையிலயோ நீ குறுக்கிடவே கூடாது. எவ்வளவு வேணும் சொல்லு, மொத்தமா கொடுத்து தொலைச்சிடுறேன்.
8: மொத்தமா குடிச்சு நம்ம உறவை ரத்து பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? இப்ப முடிஞ்சதா கொடு.

0: ustedes.
1: ¿Nada?
0: Sorry, yo por un vuelo.
1: கொஞ்சம் பார்த்து போட்டு கூட.
0: இனிமே ஒவ்வொரு மாசமும் என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: பின்ன
0: பணத்தை வாட்ச்மேன் கிட்டே கொடுத்துறேன், வாங்கிட்டு போயிடு.
1: எவங்கிட்ட கொடுத்தா இறங்கண்ணா? பணம் பணம் தானே, அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்தா
0: எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாச கதமோட நின்னுக்க, புரியுதா?
1: கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. பூரா புரியணும்னா பல தடவை வரணும் போல இருக்கு.
2: விட்டு போன ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு தான் வந்து.
0: எதை பத்தி?
2: ஒரு பெண்ணை பத்தி தான். அவ பேர் தேவி.
0: அந்த தேவி உயிரோட இல்ல, அவ செத்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வேற யார பத்தி வேணாலும் கேளுங்க, தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் எடுக்காதீங்க.
2: உனக்கு வேணும்னு அவ இறந்து போயிருக்கா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ சாகல. அவ எங்க இருக்கா தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கா.
0: அப்புறம் ஏன் தேடி வந்தீங்க?
2: கடவுள் நம்ம நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறாருங்கிறது உண்மைனாலும் அவரை தேடி கோவிலுக்கும் போறோம் இல்லையா? அப்படித்தான் வந்தேன் வச்சுக்கீங்க. தெய்வத்துக்கும் மேலா நான் நினைச்சிருந்தாவ என்ன வஞ்சகம் பண்ணிட்டாமா?
0: நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்லை. ஆனாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடன். எங்க அப்பா கடன் பட்டிருந்தார். அவர் பட்ட கடனை அவரால் அடைக்க முடியல. கடன் கொடுத்தவரே ஒரு வழி காட்டார். பணத்துக்கு பதிலா என்ன கேட்டார். நானும் வேற வழி இல்லாம சம்மதிச்சுட்டேன்.
2: எங்க அம்மாவை போய் கேட்கறதுக்கு என்ன? உங்க செத்தா போயிட்டாங்க. அப்போ
0: இப்ப செத்து போயிட்டாங்களே, அவங்க உயிரோடு இருந்திருந்தா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிரு.
2: இப்ப எனக்கு நல்லா புரியுது. இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு துடிச்சேன், தேடினேன், பார்த்தேன். ஆனா ஒரு நல்ல குடும்பத்துல உன்னை பார்க்காம நடுத்தருவுல பார்த்துட்டேன். கேவலமான நிலைமையில உன்னை பார்த்தேன். அதுக்காகத்தான் வேதனைப்படுறேன்.
0: கேவலமான நிலைமையா? அப்படி சொல்றதுக்கு ஆதாரம்?
2: ஆதாரமா? நீதான். நீ இருக்கிற இந்த வீடு, நீ நடத்துற இந்த வாழ்க்கை, வெளி உலகம் உன்னை பார்க்கிற பார்வை, இது போதாது தேவி? நீ இப்படித்தான் வாழணுமா? இதை விட கௌரவமான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கல.
0: ஏ, இந்த வாழ்க்கையில கௌரவம் தெரியலையா உங்களுக்கு?
2: சபாஷ், கௌரவத்தை பத்தி நீ பேசுறியா? இப்படி ஒரு கேள்வி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? தேசி தொழில் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி பேச உனக்கு அவமானம் இல்ல?
0: உங்க வாயாலேயே என்ன பேசின்னு சொல்ல துணிஞ்சிட்டீங்க இல்லையா? ஊர் உலக நினைக்கிற மாதிரி பாடி பழைக்கிறவங்க எல்லாருமே வேசியா தான் இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்களும் வந்துட்டீங்க இல்லையா? நான் களங்கம் இல்லாதவாங்கிற நம்பிக்கையோட நீங்க இங்க வரல. இந்த சந்தேகம் உண்மையா இருக்க கூடாதாங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? உங்க சந்தேகத்தை என்னால போக்க முடியலன்னா ஊர் உலகம் என்னை பத்தி நினைக்கிறதையே ஊர்ஜிதப்படுத்துறேன். இன்னைக்கே நான் பேசியா மாறிட தயார். என்ன ஆதரிக்கிறேன்னு உறுதி கொடுத்து நீங்களே இன்னைக்கு ஆரம்பிச்சு வைங்க. வெளி உலகம் சொன்னதை கேட்ட நீங்க வேசின்னு பேர் வாங்கின இவ சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. என் குறைகளை எல்லாம் சொல்லி அழுதுறேன். அப்புறம் சொல்லுங்க நான் குறை உள்ளவளான்னு.
2: தேவி, யார் இந்த குழந்தை?
0: என் குழந்தை.
2: உன் குழந்தையா?
0: ஆமா, வறுமைக்கும் வலிமைக்கும் பிறந்த குழந்தை.
2: குழந்தை எங்க காணும்?
0: இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் தான் இப்போதைக்கு என்னுடைய குழந்தை. பல வருஷங்களா நடந்த கதை இப்பயே கேள்வியில கேட்கிறீங்களே.
2: நமது பெண்கள் வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் இருக்க முடியுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். புறப்படு தேவி.
0: எங்கே?
2: என் வீட்டுக்கு தான். உன் வாழ்க்கையில புது அத்தியாயத்தை நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்.
0: நீங்க பட்டம் படிச்ச பெரிய பேரிஸ்டர், சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கலாம். நம்ம நாட்டு தர்மம் அதுக்கு இடம் கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மனசாட்சி இடம் கொடுக்க வேண்டாமா?
2: இல்ல தேவி, உனக்காக என் வீட்டு கதவுகள் எப்பவுமே திறந்திருக்கும். ஏன்னா இன்னமும் நீ என் இதயத்துலதான் இருக்கிறேன்.
0: அந்த தேவிதான் ஏற்கனவே மீராபாயா மாறிட்டாளே. ஒரே வீட்டுல எப்படி ரெண்டு பெண்கள் இருக்க முடியும்?
2: That's too much to expect of an Indian woman.
0: எனக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். என் குழந்தை கிருஷ்ணாவை முன்னுக்கு கொண்டு வாங்க. பெத்த தாய் உயிரோடு இருந்தும் அனாதையா நிக்கிறவட வளர்க்கும் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிட்டு அவ வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைக்க. சமுதாயத்துல ஒரு உன்னத ஸ்தானம் வகிக்கிற பேரிஸ்டரோட வளர்ப்பு மகளாவே என் கிருஷ்ணா இருக்கட்டும். பாடி பழைக்கிற இந்த மீராபாயோட மகள்ன்றது இந்த உலகத்துக்கு தெரியவே கூடாது. என்னுடைய வேண்டுகோளை நீங்க நிறைவேற்றி வைக்கிறீங்களா?
2: எதுக்காக இதெல்லாம்?
0: என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட உங்களையே நான் களங்கம் இல்லாதவன்னு உணர வைக்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உலகத்துக்கு இந்த உண்மையை எப்படி உணர்த்த முடியும்? அதுக்காகத்தான் சொல்றேன், என் கிருஷ்ணாவை நீங்க தான் காப்பாற்றணும்.
2: தேவி, இன்னைக்கு எல்லா பத்திரத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். உன் பேர்ல இருந்த சொத்துக்கள் எல்லாத்தையும்

0: இப்ப சந்தோஷம் தானே?
1: என் கிருஷ்ணாவோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்.
0: அந்த கனவை பாதியிலேயே கலைச்சிடாத. உன் சிந்தனை இல்ல, அவன் எதிர்காலத்தை பத்தி என்னெல்லாம் தெரியுது, எப்படி எல்லாம் அவன் இருக்கணும்னு நீ கனவு காண்ற எல்லாத்தையும் கிட்ட சொல்லம்மா.
1: கிருஷ்ணாவோட உருவம் என் கண் முன்னாலே தெரியுது. அவ அழகுக்கே இலக்கணமா வளர்ந்துட்டா. உன்னுடைய முயற்சியினாலே அவளும் உன்ன மாதிரியே வெளிநாட்டுக்கு போய் பேரிஸ்டர் பட்டம் வாங்கி திரும்பி வந்துட்டா. அவளை எல்லாரும் பாராட்டுறா. கண்ணுக்கு அழகான ஒரு பிள்ளைய பார்த்து அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டபடியே மரவா நின்று நானும் ஆசீர்வாதம் பண்றேன். என் கிருஷ்ணாவோட மங்களகரமான வாழ்க்கையை பார்க்கும் போது நான் பட்ட துயரங்கள் இன்னல்கள் நான் சுமந்து நின்ற பாவங்கள் எல்லாத்தையும் மறந்து ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டே நிற்கிறேன்.
0: உன் கனவு எல்லாத்தையும் நனவாக்கி காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடைய. ஒவ்வொரு கட்டத்திலே உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறேன். ஆனந்த கண்ணீர்.
2: குட் மார்னிங் சார். என்ன நான் உட்கார சொன்னேன்?
3: ஐ எம் சோ சாரி சார்.
2: இங்கிலீஷ் அது ஒண்ணுதான் குறைச்சேன்.
3: நோ சார், தேங்க்யூ சார்.
2: ஆளு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறேன். நல்ல பாம்பு கூட தான் அழகா. என்னுடைய உதவி உனக்கு தேவைன்னா நீ உண்மையை ஒடிக்காம சொல்லணும்.
3: பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை சார்.
2: பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை. நீ போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேண்டியிருக்கும்பா.
3: இது கூட தெரியாதா சார்? இந்த தொழில தான் அடிக்கடி போலீஸ பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுமே.
2: லட்சணத்துக்கு கோர்ட்டு சூட்டுவேன். இப்ப நான் என்ன செய்ய போறது தெரியுமா? உடனே போலீஸ் போன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணு.
3: எதுக்கா சார்?
2: அந்த பேங்க் கொள்ளையில உங்களோட சம்பந்தப்பட்ட ஆசாமிங்க யார் யாரு?
3: பேங்க் கொள்ளையா சார்? நீங்க
2: உங்க அப்பா எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க
3: சார். நீங்க நான் எனக்கு அப்பாவே கிடையாது சார். என்ன யாரும் நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? லண்டன்ல பாரிஸ்டர் படிப்பு முடிச்சு நேரம் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்க மக கிருஷ்ணா ஒரு லெட்டர் கூட கொடுத்துருக்காங்க. இதுல எல்லா விவரமும் இருக்கு சார்.
0: சித்தப்பாவுக்கு கடிதம் கொண்டு வருபவர் மிஸ்டர் அருண். எனக்கு ஒரு வருஷம் சீனியர். பாரிஸ்டர் தொழிலில் ஆர்வமும் அதற்குரிய தகுதியும் உள்ளவர். உங்களுடைய ஜூனியராக இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்
2: கொள்கிறேன். ஓராண்டு முடிந்ததும் உங்களை சந்திக்க ஓடோடி வந்துவிடுத்து.
4: பேங்க்ல கொள்ளையடிச்சவனுக்கும் பாரிஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சா? உங்ககிட்ட யாரு வந்தாலும் கைதியாவும் கட்சிக்காரனாவும் நினைச்சிடுறேன்.
5: இந்த லெட்டரை எத்தனை தடவை தான் படிப்ப? இத்தோட 100 தடவை இருக்குமா?
4: நீ கொடுத்து வச்சவன் சுரேஷ், 3 வருஷத்துக்குள்ள உனக்கு 115 கடிதாசி வந்திருக்கு கிருஷ்ணா கிட்ட இருந்து மட்டும்.
5: இத மட்டும் ஒழுங்கா கணக்கெடுத்துட்டு வா. டாக்டர் குடுக்கிற மாத்திரைகளை சாப்பிடாத கேட்டா? மறந்துட்டேன்.
4: மாத்திரை எதுக்கு இப்போ? நான் தான் பாடுறதை எல்லாம் எப்போ நிறுத்திட்டேன்.
5: ஓங்கி ஒரு அரை அரையலாமான்னு தோணுது. ஸ்டூபிட் ஃபுட்.
6: அடேங்கப்பா, இது என்ன காரா கப்பலா? வாட்ச்மேன் எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பிய. இது எந்த பெரிய மனுஷன் காரு?
5: யோ, இந்த ஊர்லயே பெரிய வக்கீல் பாரிஸ்டர் சுரேஷோட காரு.
6: சுரேஷ்? ஆமா, வக்கீலையாவ எப்ப பாக்கணும்னால இந்த வீட்டுலதான் பாக்கணுமா? அண்ணாச்சி இருக்காளா? வக்கீலையா, வணக்கம்.
5: வணக்கம். யார் நீங்க?
6: என் பேரு பரந்தாம. ஒரு கேஸ் விஷயமா உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
5: நடுத்தருவில் என்னைய கேஸ பத்தி பேச்சு.
6: நிறுத்திட்டாளே என்ன? நடுத்தருவில நிறுத்திட்டாளே என் பொஞ்சாதி. அவ மேலதான் கேஸ் போடணும். ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், கணவனுக்கு மனைவி மேல் உள்ள உரிமை.
5: இதெல்லாம் பேசுற இடமா இது?
6: பேசுறதுக்கு நான் பெரிய வீட்டுக்கு போயிருந்தேன். அண்ணாச்சி கோர்ட் நேரம் போக பாக்கி நேரம்லாம் இங்கதான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன்.
5: மிஸ்டர் முதலியார், ஜட்ஜ்மெண்ட் காப்பி என் கைக்கு வந்து சேராம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அருண், ஜட்ஜ்மெண்ட் படிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு சுருக்கடுத்து வை.
7: எஸ் ஐயா. தந்தி வந்துரு.
5: மிஸ்டர் செல்வராஜ்
7: சார்,
5: உங்க ஹியரிங் எப்போ?
7: நாளைக்கு.
5: எப்போன்னு சொன்னீங்க?
8: நாளைக்கு நீங்களாவது கோர்ட்டுக்கு வர்றீங்களா சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாம்பே பிளேன் எப்ப வருது சார் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்
9: நிஜமாவே
8: வரப்போறியா?
9: வர வேண்டாங்கிறியா?
8: சரி, பரவாயில்லவா.
9: அவ பிளேன்ல இருந்து இறங்கறத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? நீ போயிட்டு வா.
8: சரி. பாம்பே பிளேன் காரை எத்தனை மணிக்கு வருது? 12:55. என்ன சார் விசாரிச்சீங்களா? லண்டன் ஃபிளைட் எப்ப லேண்ட் ஆகுதா?
7: ஆமா சார், நீங்க சொன்னீங்க, நான் மறந்துட்டேன்.
9: அப்படியா?

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: May God bless you, my child. Welcome home, my child. Hello, Arkrama.
2: How are you, darling?
3: How are you?
2: Arun, your luggage is collected. Come on, car is ready. Now, 1 minute. 1 minute.
1: Hello? Jenny?
3: என் கிருஷ்ணா எப்படி இருக்கிறான், நல்லா வளர்ந்துருக்கானா, அவனோட கண்கள் எப்படி இருக்கு, பெரிய கண்களா, என்ன மாதிரியே இருக்கிறானா, அவன் ஏதாவது பேசின மனசுவே, ஏதாவது பேசினானா சொன்னே.
4: காலாகாலத்துக்கு சாப்பாடு கிடையாது, நேரா நேரத்துக்கு ஓய்வு கிடையாது சித்தப்பாவுக்கு, எல்லா தலைகையாவே நடக்குது இந்த வீட்டுல. வெரி பேட்.
2: அவர் தாங்க சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு உயிர் விடுறாருங்க.
4: எல்லாத்தையும் நான் சிட்ரேட் பண்றேன், இனிமே இந்த அட்டவணை பிரகாரம் தான் சித்தப்பா நடக்கணும்.
2: நம்ம சாட்சிக்கார ஏங்கிட்டே வந்து புழுகிறாய்யா. I don't like it.
4: Excuse me, gentlemen. சித்தப்பா, இனிமே நீங்க இந்த அட்டவணை பிரகாரம் நடக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும்.
2: என்ன மாதிரி ரயில்வே டைம் டேபிள் மாதிரி?
4: டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார், இனிமே நீங்க அதிகமா ட்ரெயின் பண்ணிக்கவே கூடாது.
2: சரி, அதுக்காக
4: நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டுருக்கணும், இப்ப மணி 1:30 ஆயிடுச்சு. சமர் சமர் சமர் மன்னிக்கணும், நீங்க எல்லாம் இப்ப போயிட்டு சாயங்காலம் வாங்க.
2: இது அன்பு தொல்ல
5: இல்லையா? இந்தாங்க உங்க காஃபி, அம்மா குடுத்துட்டு சொன்னாங்க.
6: சித்தப்பா, மாலை 5 மணி அடித்து 30 நிமிஷத்துக்கு வைட்டமின் பி மாத்திரை சாப்பிட வேண்டும்.
5: இது மாத்திரை கேட்டுப்பா, பெரியவர்கிட்ட கொண்டே கொடுப்போம்.
2: ஐயோ கடவுளே, யாவும் இதை உங்ககிட்ட வச்சேனா, அப்பவே அம்மா பறிச்சு பறிச்சு சொன்னாங்க அந்த ட்ரையை உங்ககிட்ட குடுக்க சொல்லி. என்ன மன்னிச்சிருங்க, அதை எடுத்துட்டு
6: வந்துடுறேன். நான் கவனிச்சு படிச்சு படிச்சு சொன்னாங்க, அப்ப அந்த ட்ரையில நமக்கு ஒரு சீட் இருக்கணும்.
2: நீங்க இந்த காபியை சாப்பிட்டீங்களா சார்?
5: காபி வந்தாச்சா?
2: பாக்கலையா, முதலியே வந்துருச்சு, ஆனா மாறி போயிடுச்சு.
5: இதோ இதா உங்க காபி.
2: எனக்கு கொஞ்சம் லைட்டா வரும்,
5: எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
2: அருண், நீங்க ரொம்ப வேலை இருக்கப்பா.
5: இருக்கிற சார்,
2: எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு போறேன்.
6: மிஸ்டர் அருண், எப்பவும் கேஸும் ஃபைலும் தானா? இன்று இருவரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறோம். சித்தப்பாவை கண்டு பயமா? கிளப்பிரிச்சாளி எப்படி ஏமாற்றுவது என்று எனக்கு தெரியும். லீவ் டு மீ.
2: ஒரு முக்கியமான வேலை சார், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். 9 மணிக்கு போலான்னு சொன்னேன், சரி 8 மணிக்கு போ. இல்ல சார், இப்பவே போயிட்டு வரணும் சார். கேஸ் போட்டுல என்னாச்சு? இதோ கொண்டேன் சார்.
4: இப்ப என்னோட சினிமா வர போறீங்களா இல்லையா?
2: எங்க வருது?
4: சீக்கிரம் பிரச்சனை
2: எல்லாம் உங்களால கெட்டு போச்சு. மக்கள் ராமையா இருக்கானே, என்னுடைய காபி அவருக்கும் அவருடைய காபி எனக்கும் மாத்தி கொடுத்து தொலைச்சிட்டான். 1930 வீக்லி ரிப்போர்ட்
4: மாத்தி கொடுத்துட்டானா?
2: ஆமா.
4: My God! சித்தப்பா அந்த சீட்டை பிடிச்சிட்டாரா?
2: யாருக்கு தெரியும்? நல்ல ஈவினிங் டைம், அதுக்குண்டா இதுக்குண்டான்னு சொல்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்கு அந்த கடை. 1939 வீக்லி ரிப்போர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்.
4: நான் சமாளிக்கிறேன், சிரிக்காதீங்க. நான் சொன்ன டைம் டேபிள் பிரகாரம் சாப்பிடுறது இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. யூ நாட் எ சைல்ட், எத்தனை தடவை சொல்றது?
2: 1939 வீக்லி ரிப்போர்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொண்டு வந்திருக்கேன், மேஜர்ல வச்சுட்டு போப்பா. ஏப்பா
5: சார்,
2: ஏதோ முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா சார. நீ வீட்டுக்கு போலாம்ப்பா, காலையில சீக்கிரம் வந்துரு. இப்போ கிருஷ்ணா, உன்ன பார் கவுன்சில ஜாயின் பண்றதுக்காக அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிட்டேன் தெரியுமோ?
4: வெரி குட் சின்னப்பா.
2: நீ வக்கீல் தொழில ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏமா, ஒரு வக்கீல் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கொள்கை என்ன தெரியுமோ?
4: நல்ல வாயாட தெரியணும். அவ்வளவுதானே சித்தப்பா?
2: வாயாட தெரியறது இல்லம்மா, நல்லா வாதாட தெரியணும்.
4: இவ்வளவு புத்திமதிகளும் இன்னைக்குன்னு பார்த்து, அதுவும் மணி 5:55
2: தேவைதானா? வெளியே கிளம்பிட்டு இருக்கியா?
4: ஆமா, நான் என் ஃப்ரெண்டு லதா. இல்ல லதா,
2: ஆமா,
4: அவளோட சினிமாக்கு போறான்னு பார்த்து, அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா.
2: ஆமா, காத்துக்கிட்டு இருப்பா, காத்து. போமா, போ, போயிட்டு.
0: கிருஷ்ணா அப்படி என்னதான் எழுதிருந்தார்?
2: இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாக்கு போகலாம். கழட்டு பெருச்சாளிய ஏமாத்துறது கஷ்டமா? பெருச்சாளியா?
4: மத்த
2: எதுலயும் தான் திருட்டுத்தனம் இருக்க கூடாது, ஆனா இந்த காதல் விஷயத்துல மட்டும்

0: எனக்கே சீனியரா பாக்குறான்
1: எப்படி வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல நான் ரிட்டையர் ஆனவன்.

0: இந்த வக்கீல் தோனே உங்க கையாலேயே போட்டு விடுங்க சித்தப்பா.
1: நீதிக்காக பாடுபட போறவனுக்கு ஆண்டவன் எப்பவும் பக்கத்துணையா இருக்கட்டும். நல்லா இருக்கும்.
0: I, Krishna, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, and that I will endeavor to uphold the tradition, prestige, and the dignity of the legal profession.
2: Wish you all luck.
0: Thank you, sir.
3: என்ன பரந்தாமா அப்படியே நிக்கிறேன்? ஏதோ புதையல பார்த்த மாதிரி முழிக்கிறேன்.
4: புதையல தான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன்.
5: தீர்காயசைரம்மா.
1: மறுபடியும் எப்படிங்க?
5: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மகனுக்கும் பிடிச்சு போச்சு.
1: அப்ப என்ன நிச்சயதார்த்தம் எப்ப வச்சுக்கோ?
5: அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே?
1: அப்படியா? என் கிருஷ்ணா எப்பவுமே அதிர்ஷ்ட சாலை தெரியுங்களா? காலையில தான் வக்கீல பிரமாணம் எடுத்துக்கிட்டா, வர்ற வெள்ளிக்கிழமை வாய்க்க கூட அடங்கி இருக்கிறதா பிரமாணம் எடுத்துக்க போறான். வெரி குட், வெரி குட்.
6: அம்மா, கிருஷ்ணாவுடைய அம்மா சின்ன வீட்லயே இறந்து போயிட்டாங்களா? அந்த குறை தெரியாம நீங்க தானே பாத்துக்கணும்.
5: நான் இருக்கிறேன்மா.
6: உங்க சித்தப்பா அங்க காணும்.
0: அடுத்த வெள்ளிக்கிழமையும் நிச்சயதார்த்தமா? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆனந்த கண்ணீர் வரவழைக்கிறதா சொன்னேன். அதுக்கடுக்கா ஏற்படுற ஆனந்தத்தை என்னால தாங்கிக்க முடியல சுரேஷ். நான் யாருக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. கண்ணால பார்க்க முடியாததை எல்லாம் என் மனக்கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற இந்த டெலிபோனுக்கு இப்போதைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்.
3: இது பாரு, இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பார்ட்டி நீ அவசியம் வரணும். இது வரைக்கும் நீ உன் பொண்ண மனக்கண்ணாலேயே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு நேராவே பார்த்து நல்லா ரசி.
1: என்ன பேசிட்டு, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஏதாவது கூடுதல் சாப்பிடுறியா?
0: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கிருஷ்ணா இங்க இருக்கிறேன்.
1: இதோ இங்கதான் கேள்வி இருக்கிறேன்.
0: மனசுக்குள்ளேயே வணங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு தடவை கால விழுந்து வணங்கணும்னு தோணுது சுரேஷ்.
1: எதுக்காக?
0: நீ செஞ்ச தியாகத்துக்காக. எங்க உனக்கும் குழந்தை குட்டி பிறந்து ஏன் கிருஷ்ணாவை சரியா வணக்க முடியாதபடி போயிடுமோதானே? நீ கல்யாணமே செஞ்சுக்கணும்.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கல்யாணம் செய்திருக்க? வேற எந்த பொண்ணும் தயாரா இல்ல. அவன் எழுந்துருமா? உண்மையான லட்சுங்கிறது தெய்வீகமா? அந்த லட்சை நமக்கு சாதகமான வாய்ப்பா எடுத்துக்க கூடாது, ஒரு இனிமையான கடமையாக்குறது. அதைத்தான் நானும் செய்தேன்.
0: இதுக்கெல்லாம் பிரதி உபகாரமா உனக்கு நான் என்ன செய்ய போறேன் சுரேஷ்?
1: நீ ஒரு காலத்துல உன் அன்பு எனக்கு அள்ளி தரலையா, அதை விட நான் என்ன செய்துட்டேன்? சரி சரி, உன் பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இரு. நான் கீழே போய் விருந்தாளிகளை கவனிச்சிருந்தேன். இந்த விருந்துல எல்லாருக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல மிஸ்ஸிங். நீ சொல்லு பாக்கலாம்.
0: என்ன பொறுத்தவரையில இந்த சந்தோஷமான சமயத்துல என் தாயார் இல்லையேன்னு எனக்கு வருத்தமா
1: இருக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த விருந்துல எல்லாருக்கு சங்கீதம் மட்டும் இல்ல.
0: வணக்கம். நீங்க யாரு?
4: வயசானவன்.
0: உட்காருங்க. என்ன விஷயம்?
4: குடும்பத்துல ஒரே குழப்பம். கோத்துக்கு போலாமா? உங்ககிட்ட யோஜனை கேட்டு போலான்னு வந்தேன்.
0: உங்க குடும்பத்துல என்ன குழப்பம்?
4: ஏகப்பட்ட குழப்பம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா? என் மக மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டி தனியா இருக்கு, என் பொண்ணு தனியா இருக்கிற என்ன, என் பொண்டாட்டி அவகிட்டயோ சேர்க்க மாட்டேன்றான், பொண்ணுகிட்டயோ அந்த விட மாட்டேன்றான். நான் என்ன தான் ஏன் பண்ணுவேன்? இந்த வயசான காலத்துல என்ன என் பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறதுக்கு சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா?
0: ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்.
4: அதேதான் பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தேன்னா அதையா சாப போறேன்.
0: நீங்க அழகுங்க சார், உங்க கதை ரொம்ப சோகமா இருக்கு. உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு தான் புரியல.
4: ஆயிரம் டப்பே செஞ்சிருக்கட்டும். எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வை. இல்ல மாசம் மாசம் ஏதாவது பணம் வாங்கி கொடு. அத வார வாரம் பிரிச்சு குடுக்கட்டும். அது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா பெட்டு.
0: ஜீவனாம்சமா?
4: புரியல. சம்பாரிச்சா பொண்டாட்டி ஜீவனாம்சம் கேட்கணும். பொண்டாட்டி சம்பாரிச்சா?
0: நான் கேட்கறேன் ஜீவனாம்சம். அவ சம்பாதிக்கிறாளா?
4: அதை அம்மா கேக்குற சொன்னாத கேக்கு. அவளுக்கு பங்களா என்ன, கார் என்ன, ஆள் என்ன, அவ செஞ்ச கொடுமையெல்லாம் சொன்னா நீயும் கண்கலங்கு என்ன பாதியோட கட் பண்ணிக்கிட்டே.
0: ஐயோ பாவம், சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உங்க மனைவி பேர்லதான் இருக்கா?
4: இல்லையே, பொண்ணு பேருக்குள்ள எழுதிக்கிட்டா
0: எல்லாத்தையுமா?
4: கம்ப்ளீட்டா.
0: அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
4: என்ன ஆகல.

0: அந்த பொண்ணு கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்க முடியுமா?
1: பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டா எனக்கு அனுபவம் சொல்றியா தாயே?
0: சட்டப்படி அப்புறம் என்ன செய்யணும் பாக்கலாம்.
2: கிருஷ்ணா
0: என்ன புது கேஸ் சித்தப்பா?
2: வக்கீல் தொழிலுக்கு வந்த உடனே புது கேஸ் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறியா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா?
0: புது கிளைண்ட்.
2: அவ்வளவுதான் தெரியுமா?
0: அவருடைய கேஸ் என்னன்னா
2: ரெஸ்டிட்யூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்.
0: ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா இருக்கு சித்தப்பா.
2: பல பேருடைய வாழ்க்கையே அவன் சோகமாக்கிருக்காமா? இனிமே அவன் வந்து அவங்க கூட பேசாரு. அண்டர்ஸ்டாண்ட்?
0: எதுக்கு வந்தேன்?
3: வீட்டுக்குள்ள பூந்து கராட்டா பண்றேன்னு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்.
1: போலீஸ் வரட்டும், புருஷன் முட்டாட்டி மனுஷன் சொல்றேன், நியாயம் பிறக்கட்டும். வந்தா ஒன்னு அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல என்ன அரெஸ்ட் பண்றாங்களான்னு தெரியும்.
3: இந்த மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இனிமே உனக்கு சல்லி காசு கூட கொடுக்க முடியாது.
1: யார பார்த்து இந்த வார்த்தைய சொல்ற? என்ன பார்த்தா? உன் புருஷன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். தெரியவே
3: உன்னால அதை பாத்துக்க மரியாதையா வெளியே போயிடு.
1: நேரா கிருஷ்ணா கிட்ட போறேன்.
0: கிருஷ்ணாவா,
1: நான் மெத்த பொண்ணு, இன்னைக்கு பெரிய பாரிஸ்டர். நான் அப்பான்னு சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியவில்லை. சரி, எதுக்கு நீக்க சொன்ன? பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கா? எனக்கு தான் தெரியுமே.
3: கிருஷ்ணாவை நீ பாத்துட்டியா?
1: பாத்துட்டியாவா? நான் பேசிட்டேனே.
3: பேசிட்டியா?
1: பேசினியாவா? மனம் திறந்து பேசுனே. அம்மாடி, இந்த கிழவன் தான் உங்க ஒப்பேன். உங்க அம்மா ஒரு நடத்த கட்டவன். அவ தொழிலுக்கு நீ நான் இருந்தா இடைஞ்சலா இருக்குமே. நம்ம ரெண்டு பேரையும் ஒடிக்கிட்டாமா அப்படின்னு நேரம் வரப்ப சொல்லாம்னு நினைச்சேன். நேரம் வந்துருச்ச, நேரா போய் சொல்றேன்.
3: வேண்டாம் வேண்டாம், நீ கிருஷ்ணா கிட்ட போனது உன்னை கேள்வி கேட்டுக்கிறேன். என் குழந்தையோட வாழ்க்கையில மண்ணெண்ணி போட்டுடாது.
1: அப்ப 50,000
3: அந்த அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லையே, இப்ப நான் என்ன செய்வேன்?
1: நான் கிருஷ்ணா கிட்ட மட்டுமா போறேன்?
3: வேண்டாம்.
1: அவன் யாரவன்? அவன்கிட்டயே போவான்.
3: ஐயோ வேண்டாம்.
1: அவன் கிட்ட மட்டுமா போக போறேன்? அவங்க அம்மா இல்ல, உன் சம்பந்தி. அவங்க கிட்டயும் போக போறேனே. என்ன சொல்ல போறேன் தெரியுமா? பெற்றெடுத்த திருமகள் தான் உன் மருமகள் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டுமா? கால சலங்க கட்டி கொட்டு கட்ட வேண்டிய பொண்ணையா உன் பிள்ளைக்கு கட்டி வைக்க போறேன் அப்படின்னு கேட்க போறேன். கேள்வி மேல கேள்வி கேட்க தாண்டி போறேன். இது அத்தனை எங்க தெரியுமா கேட்க போறேன்? நிச்சயதார்த்தம் நடக்கிற சபையில கேட்க போறேன். பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்த போறேன். அவ பேருக்கு நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து அத்தனையும் கோர்ட்டுக்கு எழுக்க போறேன். நீ கேட்ட கேட்டுக்கு பாரிஸ்ட் மாப்பிள்ளையா கேக்குது? ஆடி புழைக்கிறவ பொண்ணு ஆர்குமெண்ட் பண்றாரா கோர்ட்ல? உனக்கு பிறந்தவ உன் பிழப்பு தாண்டி நடத்தணும். சம்மந்தி வீட்டுக்கு போறேன். மனக்கோரமா இருக்கிற வீட்டை மயானமாக்குறேன்.
2: தயவு செய்து உன்னுடைய முடிவை மாத்தி வாக்கு மறுக்க வாபஸ் வாங்கி.
3: 6 தடவை சுட்டிருக்கிற, எப்படி மறுக்க முடியும்? எதுக்காக மறுக்கணும்? யாருக்காக மறுக்கணும்?
2: உனக்காக இல்லைனாலும் எனக்காக கேட்கிறேன்.
3: சுரேஷ்,
2: நீ சுட்டதை நான் மறுக்க சொல்லல. வாழ்க்கையில நீ அனுபவிச்ச சித்திரவதைகளை சொல்லு. பொறுக்க முடியாத ஒரு நிலையில தான் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லு. மத்ததெல்லாம் நான் பார்க்க
3: வேண்டாம் சுரேஷ். எல்லா உண்மைகளும் என்னுடைய செத்து போகட்டும்.
2: நீ தேவி, நான் உன்னை பிச்சை
3: கேட்கிறேன். பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லாத சுரேஷ்.
2: தென் வாட்? பல வருஷங்களுக்கு முன்னாலே உன்னுடைய அன்பு எனக்கு கொடுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் கேட்கிறேன். இந்த வழக்கில இருந்து உன்னை காப்பாத்த எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு பிளீஸ்.
3: உன் விருப்பம் போலவே செய்யணும். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும்.
2: என்னது?
3: நீ இந்த வழக்க நடத்துறதுனால எந்த காரணத்தை கொண்டு கிருஷ்ணா என் மகதான யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது.

0: இந்த விசாரணை நடக்கும்போது கிருஷ்ணா அருண் ரெண்டு பேரும் கோர்ட்டு பக்கமே வராம நீதான் பாத்துக்கணும். அவங்கள பார்த்தா வேதனையாலேயே நான் செத்து போடுவேன் சுரேஷ். அதுக்கப்புறம் நீ வழக்கு நடத்திய பிரயோஜனம் இல்லை.
1: சரி, நான் மேலாக வேண்டியதை கவனிக்கிறேன்.
2: காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
3: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:45:28.
2: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: உனக்கு தெரிஞ்ச வரையில மீராபாய்க்கு தன் புருஷன் மீது, அதாவது இறந்து போன பரந்தாமனி மீது வெறுப்பு இருந்துச்சு இல்லையா?
5: ஆமாங்க,
4: வெறுப்புன்னா அது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியுமா? ரொம்ப இருந்துச்சுங்க.
5: என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி ஏதாச்சும் ஏடாகோடமா நடக்கும்னு எதிர்பார்த்தேன், அது நடந்தே போச்சுங்க.
4: தட்ஸ் ஆல் ஓவர் ஆனர்.
6: உன்னோட எஜமானி அம்மாவுக்கு அவங்க புருஷன் மேல வெறுப்பு இருந்துச்சுன்னு சொன்னியே, எதை வச்சுக்கிட்டு அப்படி சொன்னேன்?
7: கட்ட புருஷனை வீட்டுக்குள்ள விடாம கேட்டுக்கு வெளியிலேயே நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு போட்டாங்களே, இது பத்தாதுங்களா?
6: அவங்க உத்தரவு போட்டாங்க, நீ என்ன செய்ய?
7: நான் உள்ள விடலைங்களே, அம்மாட்ட சம்பளம் வாங்குறேன்.
6: அந்த பரந்தாமன் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியுமா?
7: ஐயோ பாவம், ரொம்ப அப்பாவிங்க.
6: அவர் அப்பாவி உனக்கு எப்படி தெரியும்?
7: தினம் வந்து தன் குறைய கிட்ட ஒரு வாட்டம் அழுதுட்டு போவாருங்க.
6: என்ன சொல்லி எழுவாரு?
7: ஒண்ணும் இல்ல, கட்டுக்கிட்ட சம்சாரம் அப்படி இப்படி இருக்காங்களே சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாருங்க.
6: வருத்தப்படுறது சரியா? அவங்களை திருத்த முயற்சி பண்ணவே இல்லையா?
7: ஏன் பண்ணாம எத்தனை வாட்டி பணிவா சொல்லி பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, மிரட்டி பார்த்தாருங்க.
6: ஆமா, நீதான் அவர் கேட்டுக்குள்ளேயே விடுறது இல்லையே, அவர் எப்படி கெஞ்சினாரு, எப்படி மிரட்டினாரு? ரோடு எனக்கு தேவா.
7: உனக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானியமாவுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த பரந்தாமன் உனக்கு அடிக்கடி லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிறான்.
5: லஞ்சமா? உங்க அப்பாவும் சத்தியமா கிடையாதுங்க.
7: பரந்தாமன் பணம் வாங்கிட்டு போகும் போதெல்லாம் உனக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருக்காருங்கிற விவரத்தை இந்த டைரியில எழுதி வச்சிருக்காரு. ஆகஸ்ட் மாசம் 3:30, செப்டம்பர் மாசம் 4:40, அக்டோபர் மாசம் 13:50 வாங்கியிருக்கேன்.
5: ஐயோ, அநியாயம் அக்கிரமா! அந்த மனுஷன் 10 ரூபாய்க்கு மேல நயா பைசா கொடுத்தது இல்ல.
7: தட்ஸ் ஆல் யூ.
8: ஒரு கொலைகேஸ் உன் கையில கொடுக்க
9: மாட்டான்.
5: முயற்சி பண்ணாரு, அதுக்கு பயந்துதான்
4: குழந்தைய பொறுத்த வரையில பரந்தாமனுக்கு சம உரிமை இருக்கு இல்லையா? குழந்தைய தான் வளர்க்கறேன்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டு போனா அது என்ன தப்பு இருக்க முடியும்?
9: பரந்தாமன் ரொம்ப கெட்டவங்க.
4: ஓ, கெட்டவன் பரந்தாமன் மீராபாயோட புருஷன். அந்த குழந்தை அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தது அப்படித்தானே?
9: ஆமா.
4: ஏமா, பரந்தாமனால அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு நினைச்சீங்க, மெட்ராஸ்ல ஒரு கான்வென்ட்ல சேர்த்தீங்க.
9: ஆமா.
4: அந்த பெண்ணுக்கு சிபாரிசு கடிதம் எழுதி கொடுத்தா சொல்லப்பட்ட டாக்டர் ராகவன் உங்களுக்கு தெரியுமா?
9: தெரியும்.
4: அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா?
9: தெரியாது.
4: கான்வென்ட்ல சேர்த்துக்கிட்டாங்களே மதர் மேரி, அவங்களாவது எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா?
9: தெரியாது.
4: அதாவது மீராபாய தெரியும், அவங்களுக்கு ஒரு பெண் இருந்ததும் தெரியும், பரந்தாமனான பொண்ணுக்கு தகப்பன்னு சொல்லி தெரியும், ஆனா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாது. டாக்டர் ராகவனை தெரியும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. மதர் மேரிய தெரியும், அவங்க எங்க இருக்காங்க தெரியாது. உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் தெரியுது, பாதகமான விஷயங்கள் அத்தனையும் தெரியல. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும், மீராபாய்க்கு மகளே கிடையாது.
9: நிச்சயமா இருந்தா.
4: இருந்தா அவ எங்க?
9: எனக்கு தெரியாது.
4: தெரியாது, தெரியாது, தெரியாது. எல்லா சாட்சிகளும் அந்த பொண்ணை பத்தி தெரியாதுங்கிற வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன, அந்த மாதிரி பொண்ணு உலகத்திலேயே கிடையாது, அப்படி இருக்கிறதா சொல்றதெல்லாம் கற்பனை, கட்டுக்கதை, பொய், புரளி, பித்தலாட்டம்.
7: ஐ அப்ஜெக்டிவ். பதட்டத்திலேயே அவர் தனக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்காதா என்று சர்க்கார் தரப்பு வக்கீல் வயதான அம்மாவை பயமுறுத்தி மிரட்டுகிறார்.
4: மகளுடைய நல்வாழ்க்கை இந்த கொலைக்கு அடிப்படை காரணமாக வாதாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகளே இருந்தாரா இல்லையா என்று புதிருக்கு விடை காணாமல் இந்த வழக்கை மேலே தொடர்வதில் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
1: மிஸ்டர் சுரேஷ், இந்த பொண்ணை பத்தின விவரங்கள் இந்த கோர்ட்டுக்கு தெரிய வேண்டியது அவசியங்கிறது நீங்க உணரலையா? அந்த பெண்ணை கோர்ட்டுல ஆஜர்படுத்த முடியுமா?
9: சித்தப்பா, நீங்க எப்ப சாப்பிட போறீங்க? மணி பத்தராச்சு.
1: எனக்கு என்ன பசி இல்லம்மா. நாளைக்கு இந்த மர்டர் கேஸ் ஆர்குமெண்ட், அதுக்காக வணங்குற விஷயம் எல்லாம் சேகரம் பண்ணிட்டு இருக்கேன்.
9: இந்த மர்டர் கேஸ்
1: அதுதான், நிறைய வேலை இருக்குமா. சரி சரி, நீ ஏன் வருத்தப்படணும், நீ போய் சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துக்கம்மா.
9: சித்தப்பா, சித்தப்பா,
1: புழுது விழுந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இந்த பட்லர் என்ன பண்ணா, எங்க தொலைஞ்சு போயிட்டான்?
10: கொஞ்சம் இருமா, நான் முகத்தை கைவிட்டு வந்து.
11: குட் மார்னிங் கிருஷ்ணா.
12: ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
9: சித்தப்பா.

0: ராத்திரி பூரா தூங்கவே இல்லைன்னு
1: நினைக்கிறேன். அந்த ஸ்கொலவர கிண்ணியோட ஒரு முடிவுக்கு வரப்போது. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் ஆரம்பம் ஆகும்.
0: ஆர்கியூ பண்ணும் போதே சித்தப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மரத்தகிட்ட ஒருத்திக்காக ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறாருன்னு எனக்கு புரியவே இல்லை.
1: அருண், நீ கூட வந்தாச்சா? சினிமாவும் கேச பத்தி சில பாயிண்ட்ஸ் கேட்டிருந்தியா? ஒரே நிசப்தம். சம்திங் அதை கேட்கணுமா?
0: இல்ல சித்தப்பா, நான் கேட்க விரும்புறேன். இந்த கொலைக்கேசுக்காக உங்க நேரத்தை செலவழிச்சு ஏன் இப்படி உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க? பணத்தை பெருசா மதிக்கிறவர் இல்ல நீங்க. இந்த கேஸுக்கு மட்டும் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையுமே மறந்துட்டு 24 மணி நேரமும் பாடுபடுறீங்க. ஏன் இப்படி? நீங்க பாரிஸ்டர் ஆனதுல இருந்து இதுதான் உங்களுக்கு முதல் கொலைக்கேசா? இனிமேதான் நீங்க திறமையான வக்கீல்னு பேர் எடுக்கணுமா? எவ்வளவு ஒரு நரத்தை கெட்டவா, கட்டின புருஷனையே கொலை பண்ணிட்டவா?
1: அப்படியே இருந்தாலும் இந்த தொழிலுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பாகுபாடெல்லாம் இருக்கக்கூடாது. நாலு வகையான கட்சிக்காரங்க வரத்தான் செய்வாங்க. காயுத்த காசு குறைக்காது.
0: உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் விட போறது. இந்த வழக்குல ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு. வெளியே சொல்லக்கூடாத ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. சொல்லுங்க சித்தப்பா, சொல்லுங்க. ஓயும் போய் ஒரு தாசி, புகழ்பெற்ற ஒரு பாரிஸ்டர் அவருடைய நேரத்தை எல்லாம் பாழாக்க வேண்டிய காரணம்? உங்களுக்கு அவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் கெட்டவையில் தெரிஞ்சிட்டு அந்த கொலகாரியை காப்பாற்றுறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்?
1: அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா?
0: தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல.
1: கிருஷ்ணா, நீ ஏன் இப்படி பேசுறேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. உன் மனசுல இறக்கமே இல்லாம போயிடுச்சா? சரி சரி, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருந்தேன். கிட்ட எதையுமே கேட்க அருண் இருக்கே. இந்த பர்டிகுலர் கேஸ்
2: பேச்ச மாத்தாதீங்க சார். நீங்க கிருஷ்ணா கிட்ட நேரடியா எதையுமே சொல்ல விரும்பல. எங்கிட்டயா சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். விவசாய கட்டவங்களுக்கும் பண்பு இல்லாதவங்களுக்கும் என் இதயத்துல இறக்கமே கிடையாது.
1: நீங்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே என்னன்னு தெரியாதவங்களை தாப்பா பாத்துருக்கீங்க. அவங்களையே அளவு கொலை வச்சுக்கிட்டு அவங்களை மதிப்பிடக்கூடாது.
2: புருஷனையே கொலை செஞ்சவ சார் அவர்.
1: அவளுக்காக இல்லப்பா, அவளுடைய மகளுக்காக.
0: இல்ல,
2: உங்களை நான் தெய்வத்துக்கும் மேலா மதிக்கிறேன்.
0: உங்க பேருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுறத எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்?
0: எங்க கிட்டயே ஏன் மறைக்க பாக்குறீங்க?
2: யாரோ ஸ்டாப் இட், ஸ்டாப் இட்.
1: நான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்றேம்மா, சொல்லிடுறேன். அந்த பெண்ணுடைய சோகக்கதையை யாகத்தின் அடுத்து வாரத்துலதாமா ஆரம்பமாச்சு. தந்தப்பட்ட கடனுக்காக தன் காதலையே தியாகம் செய்யும் பாவத்தின் உருவகமான பரந்தாமனை கல்யாணம் செய்துகிட்டான். கணவன் ஒழுங்கானவராக இருந்திருந்தா கடைசி வரைக்கும் அவளும் நல்ல முறையிலேயே தன் வாழ்க்கையை நடத்தியிருப்பான். பணத்திற்காக சொந்த மனைவியையே விலை பேசின மகா பாவியம்மாவ ஆணிலத்திற்கும் கணவன்கிற மரபுக்கும் அவமான சின்னமாக இருந்தவனே அவ அந்த நேரத்திலேயே சுட்டு கொண்டிருக்கணும். ஆனா அவனையும் உயிரோடு விட்டு வைக்கிற அளவுக்கு அவ மனசு தாராளமா இருந்திருக்கம்மா. மானமுள்ள எந்த பெண்ணும் அவனோட வாழ துணிய மாட்டா. அந்த முடிவை தான் அவளும் எடுத்தா. தற்கொலைக்கும் தயாரான அவ தன் வயத்துல வளர்ந்துகிட்டு இருந்த குழந்தைக்காக தன் வாழ்க்கையே மாத்தி அமைச்சுக்கிட்டா. நடனம் ஆடி பாட்டு பாடி சம்பாதிக்க ஆரம்பிச்சா. தன் மேலுள்ள களங்கம் தன் மகளையும் தொடரக்கூடாதுங்கிற புனிதமான எண்ணத்தினாலதான் மகளையே பிரிஞ்சு வாழ துணிஞ்சா. தன் நிழலையே தங்கிட்டு இருந்து பிரிச்சா. தன் கண்ணே படாம அந்த குழந்தைய கண்காணாத இடத்துல வளர்த்தான். தான் அவமானத்தை சுமந்துகிட்டாலும் தன் மகளுக்கு சமுதாயத்துல ஒரு உன்னதமான இடத்தை உருவாக்கி கொடுத்தா. அவ கனவெல்லாம் நனவாயிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் இந்த பாவி பரந்தாம மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டான். எந்த லட்சியத்துக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டாலோ அந்த லட்சியத்தையே பாழ்படுத்த துணிஞ்சிட்டான். மகளுடைய வாழ்வையை கடத்திருவேன்னு மனைவியை பிளாக்மெயில் பண்ணான். பொறுக்க முடியாத நிலைமையிலதான் அவ அவனை சுட்டு கொன்னான். அவ கொலை செய்யலம்மா, தண்டனை தான் கொடுத்தா. The punishment that was long overdue. இப்படிப்பட்ட பாதகனுக்காக தண்டனை கொடுக்க தவறி இருந்தா அவனை தண்டிக்க சட்டத்துக்கே சந்தர்ப்பம் இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா இந்த அலமாரியில இருக்கிற ஆயிரக்கணக்கான புத்தகங்களிலே எந்த ஒரு அத்தியாயத்திலேயும் எந்த ஒரு பிரிவிலேயும் அந்த பாவியின் பாதக செயலுக்கு தண்டனையே போடலம்மா. அவனுக்குரிய தண்டனை அவ உறுதியாக தான் கொடுக்க முடியும். நோ, ஷி டிட் இட். அப்ப கொடுக்க தவறிய தண்டனையே இப்ப கொடுத்தா. சட்டப்படி அவ ஒரு கொலை குற்றவாளியா இருக்கலாம், ஆனா நியாயப்படி அவ சரியான நீதிபதி. எந்த முகம் அவட தாசின்னு வேசின்னு தாறுமாறா திட்டிச்சோ அந்த முகம் இப்ப கலங்குது, கண்ணீர் வடிக்குது. தான் அடுத்த உண்மையை சொன்னா நீ துடிச்சு போயிடுவேமா. தேவி யாரையோ காதலிச்சு தன் காதலை தியாகம் செய்ததா சொன்னேனே அந்த காதலன் யார் தெரியுமா? தான்
0: தான்.
1: எந்த பெண்ணுக்காக அவ படக்கூடாத துயரத்தை எல்லாம் அனுபவிச்சாலும் அந்த பெண் யார் தெரியுமா? நீதான். இப்ப சொல்லம்மா, அவ தாசியா, தன்னலம் இல்லாத தாயா, வேசியா, விவேகம் உள்ள பெண்ணா, விலை மகளா, விலை மதிக்க முடியாத மாணிக்கமா? சொல்லம்மா.
0: ஸ்டாப் இட், ஸ்டாப் இட.
1: அவ செஞ்சது கொலை குற்றமா? அவ தண்டிக்கப்பட வேண்டியவதானா? அந்த அன்பு தாயே தூக்கு மேடைக்கு அனுப்புறதா நியாயமா? சொல்லு கிருஷ்ணா, சொல்லு.
0: உங்களுக்கு கோர்ட்டுக்கு நேரம் மாத்திருக்கு.
1: நீ பேச்ச மாத்தாத கிருஷ்ணா. அவளுக்காக நான் வாதாடுறது

0: மை டியர் யங் மேன், அபாக்கியவதியான ஒரு தாய்க்கு மகளாக பிறந்துட்ட ஒரே ஒரு குற்றத்துக்கு கிருஷ்ணாவை நிராகரிச்சிட மாட்டேன்னு.
1: தாய் எனப்படுபவள் ஒரு காவியம். நான் இதுவரை கூறியது அந்த தாயின் சோகக்கதைதான். ஒரு நாள் இரவு நடந்த அந்த கோரக் கொலையை மறந்து விடுங்கள். அதற்கு பதில் அந்த காவிய தலைவியின் துயரம் மிகுந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எழுந்த உணர்ச்சி போராட்டத்தின் இந்த முடிவை மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட சோதனை காலம் வரும்போது தன்னை காத்துக் கொள்ளவும் தன்னுடைய குழந்தையை காத்துக் கொள்ளவும் எந்த தாய் தான் துணிய மாட்டாள்? துஷ்டர்களிடமிருந்து

0: மேலெழுந்த உணர்ச்சி போராட்டத்தின் இந்த முடிவை மேலெழுந்த வாரியாக நாம் பார்க்க வேண்டாம்.
1: இப்படிப்பட்ட சோதனை காலம் வரும்போது தன்னை காத்துக் கொள்ளவும் தன்னுடைய குழந்தையை காத்துக் கொள்ளவும் எந்த தாய் தான் துணிய மாட்டாள்? துஷ்டர்களிடமிருந்து நல்லவர்களை ரட்சிக்க அவ்வப்போது அவதாரம் எடுப்பதாக கூறப்படும் கடவுளும் அவளுக்கு உதவியாக வரவில்லை.
0: தீமைகளை கண்டிக்கக்கூடிய சட்டம் பரந்தாமனுடைய செயல்களை தீமை என்று கூறவில்லை. அதனால்தான் இந்த தாய் தன் மகளை தீமையிடமிருந்து தானே ரட்சித்தாள்.
2: இந்த வழக்கில் குற்றவாளியின் மீது அனுதாபம் ஏற்படாத வகையில் அவர்களின் நடத்தையை பற்றி தரக்குறைவாக பேசப்பட்டது. தோல்வி மனப்பான்மையினால் உயிரை போக்கிக் கொள்ளாமல் தன்னுடைய மகளுக்காகவாவது வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து தான் துயரப்பட்டாலும் ஆடிப்பாடி மற்றவர்களை மகிழ்வித்து தன்னுடைய கண்மணியின் வாழ்வை இந்த நாட்டிற்கு பயனுள்ளதாக செய்ய முயன்ற தாயை நடத்தை கெட்டவள் என்று ஏசுகிறது உலகம், குற்றவாளி என்று உருவுகிறது சட்டம். நாம் யாவரும் அருமையான தாய்மாரை பெற்றவர்கள். அந்த தாயின் ஆதர்ச வடிவில் இவர்களை உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன்.
0: இந்த தாய் குற்றவாளியா?
2: இவரான தாய் என்பவள் தந்தையாகலாம், தனையனாகலாம், ஆசானாகலாம், ஆண்டவனாகலாம். எந்த ஒரு ஸ்தானத்தையும் ஒரு தாயால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேறு எவராலும் ஒரு தாயின் புனிதமான இடத்தை இட்டு நிரப்ப முடியாது. ஏன்? அந்த ஆண்டவனாலும் ஈடு செய்ய முடியாது. ஆண்டவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தை அன்னைக்கு கொடுத்திருப்பது நமது பண்பாட்டில் தான், நமது நாட்டில் தான். அப்படிப்பட்ட புனிதத்தன்மை கொண்ட ஒரு தாயை நாம் தண்டிக்கப் போகிறோமா?
0: இந்த வழக்கை பொறுத்தவரையில் புதிராக தோன்றிய விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். எந்த பெண்ணுடைய நலத்தையும் நல்வாழ்வையும் நினைத்து தன்னையும் தன் வாழ்வு அனைத்தையும் பலி கொடுத்தாளோ அந்த பெண் யார்?
2: அவள் எங்கே இருக்கிறாள்? அவள் இங்குதான் இருக்கிறாள். இந்த நீதிமன்றத்தில் தான் இருக்கிறாள். உங்கள் முன் நிற்கிறாள்.
0: அவள் வேறு யாரும் அல்ல, நானேதான்.
2: புனிதமான இந்த நீதிமன்றத்தில் கௌரவமான உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் பெருமையுடன் கூறிக்கொள்ளுகிறேன், இவர்கள் தான் என் தாய். என் அன்னைக்காக என்னுடைய எளிய வேண்டுகோளை நிறைவேற்றுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். என் இனிய அம்மாவை, உதவியற்ற என் தாயை, இதோ உங்கள் எல்லோருடைய கண்ணெதிரிலும் குற்றவாளி கூண்டில் இருக்கும் என் அருமை அன்னையை என்னோடு வாழ விடுங்கள், என்னோடு வாழ விடுங்கள். இத்தனை காலம் என்னை விட்டு பிரிந்து வாழ்ந்த என் அன்பு தெய்வத்தை என்னிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள்.
0: சித்தப்பா, உடனே டாக்டர் கூப்பிடுங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: கையோடு கை சேர்க்கும்
0: செல்வி பிலிம்ஸ் வழங்கிய காவிய தலைவி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், சௌகா ஜானகி, ரவிச்சந்திரன், வி எஸ் ராகவன், எம் ஆர் ஆர் வாசு, எஸ் வரலட்சுமி மற்றும் பல. இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

விஷயத்தை ஜாலியாக நீங்களும் தெரிஞ்சு காவலோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்கள் கூட ஜாலியாக மக்களை யோசிச்சு பாருங்கள். காலையில் எழும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மூடில் இருப்போம், அதுவே காலேஜுக்குள்ளே நுழையும் போது ஒரு மூட், ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது வேறொரு மூடு. ஏன், யாராச்சும் நம்மளை பாராட்டினா அப்படியே வாகனத்தில் பறக்கிறோம், அதே யாராச்சும் திட்டினா நம்ம எமோஷ்னல் ஆகி அண்டர் கிரவுண்டுக்கே போயிடுறோம். இப்படி நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற இந்த எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோ ஃபுல்லாக பேச போகிறோம். கூடவே மாஸ்டர் ஹிட் சாங்ஸும் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்கள் கேட்டுட்ருக்க ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். மக்களே, நம்ம டாப்பிக்கு இதெல்லாம் பேச போகிறோம், எமோஷன்ஸ் எல்லா மூட்ஸ் பற்றியும் பேச போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மூட் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணிங்களா? ஓகே, வேற என்ன, ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, ஹாப்பி மூட் தான். ஸோ நம்ம முதல்ல நம்ம ஹாப்பி மூட் பற்றி பேசுவோம். ஸோ என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி காலேஜுக்கு செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க, அப்போ யாராச்சும் ஹே இன்றைக்கி நீ சூப்பராக இருக்க அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ளே ஒரு ஹீரோ ஹீரோயின் ஃபீலிங் வரும்ல. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட ஆஃபீஸில் பாஸ் கிட்டே இருந்து ஒரு வெல் டன் போதும், அந்த ஒரு நாளே நம்மளுக்கு செட் ஆகிடும். அதுதாங்க இந்த அப்ரிசியேஷன் ஹை. இந்த ஹை வோல்டேஜ் மூடுக்கு ஒரு ஹை எனர்ஜெட்டிக் சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இளைய பாரதம். இன்னைக்கு நான் ஷோல உங்க கூட நிவேதா ஸ்ரீ இணைஞ்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம், என்னெல்லாம் இருக்க போகுது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். என்ன மக்களே, இப்போது நம்மளோட ஹாப்பி மூட் பார்த்தாச்சு. இப்போது திடீர்னு கரண்ட் கட்டின மாதிரி ஒரு மூட் ஆஃப் செட்டுக்கு போவோமா? ஸோ வேறு எந்த மூட், நம்மளோட காலையில் ஃபுல் சார்ஜில் தான் இருப்போம். ஆனால் இதுவே அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு, இல்லை ப்ரொஃபஸர் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு திட்டினாலோ, இல்லைனா லேட்டாக போனதுக்கு அம்மாவோட அர்ச்சனை வாங்கத்தோ, இல்லை யாராச்சும் என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொன்னால் நம்ம மூடு அப்படியே ஆஃப் ஆகிடுங்க. ஸோ அந்த மாதிரி சிக்னல் கிடைக்காத ஒரு ரேடியோ மாதிரி நம்ம மைண்டு பிளாங்காக ஆகிரும். அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே ஓடுற பீஜியம் எப்படி இருக்கும் தெரியுமா? தோ இந்த மாதிரி தான்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது அக்காஷ்வானி புதுச்சேரியின் இளைய பாரதம். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம டெய்லி நடக்கிற மூட்ஸம் எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்படி எப்படி நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்மளோட அடுத்து இப்படி அடிக்கடி மூட் ஆஃப் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம பேச போகிற மூட் ஒரு இன்ஃபினிட் லூப் மாதிரி. எனக்கு தெரியுமா, தி ஓவர் திங்கிங் லூப் மூட். என்ன தான் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், ஆனால் அதை நினச்சி நம்ம அதை க்ராப் பண்ணி ஜூம் பண்ணி பெரிய லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். உதாரணத்துக்கு, அவங்க ஏன் நம்ம பார்த்து சிரிக்கிறாங்க, ச்சே இன்னைக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம், நான் ஏன் இதை விட்டுட்டேன். இப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டு அதை யோசித்து நம்ம பிரெயினை அப்படியே ஓவர் ஹீட் ஆகிடும் மக்களே. ஸோ அப்பப்போ நம்ம ஃபேவரட் சாங்ஸ், இதுக்கு தீர்வே இல்லையா, ஒரு வழியே இல்லையா அப்படின்னா, ஒரு மருந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பாட்டு, அப்புறம் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு அதை அடுத்த வேலையை பார்க்கறது தான். ஸோ நம்ம அப்பப்போ நம்மளுக்கு ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்டு எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி தான் மக்களே, இதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வணக்கம் மக்களே, நேரம் சரியாக 5:15:49 ஆகிறது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. ஸோ நம்மளோட அடுத்த மூட் செட் என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணிங்களா? வேற என்ன, இந்த கன்ஃபியூஷன் மைண்ட் செட் தான். ஸோ இந்த செக்மெண்ட் ரொம்பவே என்ன சொல்கிறது, ஃபன்னான ஒன்று. நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்றது. காலேஜில் ஐவி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம குதிப்போம், அப்படியே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம மைண்டில் ஒரு தாட்ஸ் அப்படியே அவ்வளோ. நம்ம இங்கே ஊட்டி போகணுண்டான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம அங்கே ஊட்டிக்கு போயிட்டு அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்கும். அங்கே போயிட்டு எப்படி இருக்க போகுது இப்படி எப்படின்னு நிறைய இருப்போம். ஆனால் அந்த டைமில் ப்ரொஃபஸர் வந்து எங்கடா ரிப்போர்ட் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் சண்டை போட்டு லீவ் எடுக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம செமஸ்டர் டைம் டேபிள் வரபோது, இந்த மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில், இதுவா அதுவா இதுவா அதுவான்ற மைண்ட் செட்டில் இருக்கும் பாருங்கள். அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம மைண்டில் எந்த சாங் ஓடிட்டுருக்கோம் தெரியுமா? இதோ இந்த மாதிரி தான்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியாக 5:22 ஆகிறது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய பாரதம். நான் உங்கள் நிவேதா ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம ஷோவில் அடுத்த மூட் செட், அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா நாஸ்டாலஜியா கார்னர். ஒரு சில பாடல்கள் 1000 நினைவுகளை தரலாம். சில பாடல்கள் வெறும் பாடல்கள் இல்லை, ஒரு காலம் அல்ல, ஒரு முகத்தை, ஒரு நட்பை, ஒரு தருணத்தை அப்படின்னு நம்ம கண்ணெதிர கொண்டு வந்து நடத்திடும். அந்த பாடல் ஒலிக்கும்போது நம்ம இருந்த இடம், நம்மளோட இருந்தவர்களிடம் மனசு விரும்பி அந்த இடத்துக்கே அப்படியே போயிடும். ஸோ லைஃப்பில் ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது, ஆனால் ரீவைண்ட் பட்டன் இல்லைனா கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் மெமரிஸ் அவ்வளோ ப்ரீஷியஸாக இருக்கும். ஸோ அந்த அழகான தருணங்கள், அந்த அழகான நண்பர்கள், அவங்களோட விருப்பமானவர்களோட இருந்த அந்த தருணங்கள், அந்த நினைவுகளுக்காக நம்ம எப்பவுமே ஒரு சாங்ஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படின்னா இந்த சாங் மாதிரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியாக 5:27 37 ஆகிறது. நான் உங்கள் நிவேதாஸ்ரீ, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இளைய பாரதம். மக்களே, நம்ம ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட அடுத்த மூட், கடைசி மூட் என்ன அப்படின்னா, கடைசியாக யார் திட்டினா என்ன, யார் பாராட்டினா என்ன, நம்மளுக்கு ஒரு ரீசெட் மூட்னு ஒன்று கன்ஃபார்ம் இருக்கும். வேற என்ன, நம்மளோட கம்பேக் மூட் தான். ஸோ அந்த டைமில் நம்மளோட நண்பர்களோட ஒரு சின்ன சின்ன அரட்டைகள், கேன்டீனில் சூடான சமோசாவோ டீயோ, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்டுக்கிட்டு, நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுட்டு, அந்த மாதிரி மறுபடியும் நம்ம லைஃபோட ஹீரோவாக கெத்து காட்டுவோம். இந்த மூட் ஸ்விங்கு ரொம்ப சகஜ மக்களே, அதை அப்படியே ஜாலியாக ஒரு ரைட் மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த சின்ன டிப்ஸ் கூட நம்மளோட ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இளைய பாரதம். ஸோ உங்களோட நிறைவு தருணத்துக்காக ஒரு அழகிய பாடல் இது உங்களுக்காக.

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுகா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஹாய் பிரதிஷ்கா.
2: ஹாய் தாரா.
1: இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா?
2: எங்க வந்திருக்கோம்?
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரிக்கு.
2: எதுக்கு வந்திருக்கோம்?
1: நம்ம பள்ளி சார்பா மாணவ மாணவர்கள்லாம் சேர்ந்து பல்சுவை நிகழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கோம்.
2: சூப்பரா இருக்குமே.
1: ஆமா ஆமா, நிகழ்ச்சியில மொதாவதா யார் வந்து பாட போறாங்கன்னு தெரியுமா?
2: யாரு?
1: பூனைக்குட்டி. பூனைக்குட்டி வந்தாலே பூமி முழுவதும் புன்னகைக்கும். அதன் குறும்பு சிரிப்பில் அனைவரும் மனமும் மலர்ந்து விடும்.
2: அப்படியா?
1: ஆமாண்டி, பூனைக்குட்டி பாடலை பாட வராங்க 2ஆம் வகுப்பு ராஜகுரு, சிவன்யா மற்றும் ரிஷிதா. பாட்டை கேட்கலாமா?
2: ஆ, கேட்கலாமே.
3: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பூனைக்குட்டி பாட பாடுறோம்.

0: நன்றி.
1: எவ்வளோ அழகாக பண்ணாங்களே பாட்டு. இப்போ அடுத்ததா உருளைக்கிழங்கு பாட்டை பாட வராங்க.
2: உருளைக்கிழங்கு பாட்டா?
1: ஆமாம் ஆமாம், குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிட்ற காய்கறியில் ஒன்று உருளைக்கிழங்கு. அதோட சிறப்புகளை மகிழ்ச்சியாக சொல்லும் இந்த பாடலை இப்போ பாட வராங்க நம்ம பள்ளி 1வது வகுப்பு மாணவர்கள் ரக்ஷனா மற்றும் தேதஷ்டி.
3: அனைவருக்கும் வணக்கம்.

0: சிரிச்சி, அம்மா வந்து கொஞ்சனதோ சிரிச்சிருச்சி. நன்றி.
1: உருளைக்கிழங்க சாப்பிட நல்லா இருக்கும், ஆனா அதை விட உருளைக்கிழங்க பத்தி பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகா பாடின மாணவர்களுக்கு நன்றி.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா ஆடலாம் பாடலாம் சொல்லிக்கிட்டு தன்னோட மழலை குரலால நம்மள மகிழ்விக்க வராங்க ஒன்றாம் வகுப்பு ஜோவிக்கா. வாங்க ஜோவிக்கா, அந்த பாடலை பாடுங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு பாட போற கேக்குறீங்களா?

0: அடடா, என்ன அழகா பாடிட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: போலாமே.
0: அடுத்ததா, ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் எந்த வேலையும் எளிதாக முடியும். ஒற்றுமையும் பொறுப்புணர்வும் சொல்லித்தரும் ஆளுக்கு ஒரு வேலை என்ற நாடகத்தை இப்ப நடிச்சு காட்ட வராங்க 5ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா, தன்யாசி மற்றும் பிரித்திஷ்கா.
2: பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை சொல்ல போறோம். குமரன் தான் நம்மளோட கதையோட கதாநாயகன். தெரியுமா, அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போவாம ஊரையே சுற்றி வருவான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவன் பிடிவாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு நாள் குமரனை அப்பா கூப்பிடுறாரு.
3: குமரா, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்போ நீ சரியா படிக்கலாம், வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. போப்பா, பள்ளிக்கூடம் போகிறதுலாம் எனக்கு ஒத்தே வராது.
2: அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடு தான்

0: ஊருக்குள்ளே வேலை போகும். இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா ஊருக்குள்ளே ஒருத்தனும் மதிக்க மாட்டான்.
1: அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போலே. சரி, நம்ம பள்ளிக்கூடமே போய் பார்ப்போம். சோச்சோ, என்ன எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளாலாம் படிக்க முடியாது. ஓடிடலாம் ஓடிடலாம் ஓடிடலாம். ஓடி வந்துட்டோம், யாரை விளையாட கூப்பிடலாம்? ஐ, அது ஒரு எறும்பு இருக்கு, அதை கேட்டு பார்ப்போம். எறும்பு எறும்பு, என் கூட விளையாட வரியா?
0: நான் உன் கூட வா, விளையாட வா. போ போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடலுக்கு கூழ் அழுகுதான், கொண்டைக்கு பூ அழுகுது. எனக்கு நிறைய விளக்குது. என் குழந்தைங்களுக்கெல்லாம் தீன் எடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சொத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புனப்பா நீ வேணா, அதோ பறக்குதே ஒரு தேனி, அது கூட விளையாடு. போ போ.
1: தேனி தேனி, என் கூட விளையாட வரியா?
2: நானா உன் கூடயா? நல்ல பம்பு பறம் எடுக்கலாம், நகலாம் பிடிச்சி பறம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. ஆயிரங்கால நெல்லுக்கு ஒரே அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தால் என் கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்குது. போ போ.
1: உங்கள் கூட்டத்தில் தான் ஆயிரம் தேனீக்கள் இருக்கே, நீ ஒரு ஆள் தேனுக்குனா என்ன, குறைஞ்சா போயிடுவேன்.
2: ஆள் கூடினா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தானே கரணை போட முடியும். பூவெல்லாம் குறுக்கி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும். போ போ.
1: எறும்பும் போயிடுச்சு, தேனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம யார் கூட விளையாடலாம்? அது ஒரு மாடு நிற்கிது, அதுட்டையாவது கேட்டு பார்ப்போம். மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா?
2: என்னது சும்மா இருக்கிறனா? காவடி பாஸ் முக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளியேப்போம், இல்லாதவனுக்கு பசியேப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரலை, நீ வேணும்னா அது இருக்கிற ஆமையிடம் போய் விளையாடு.
1: ஆமி ஆமி, நாலு வீட்டுக்கு கல்யாணமா, நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டுமா என்கிற மாதிரி நீ எங்கே வேகமாக ஓடுகிற?
0: என்னோட வேகமாக ஓடுற முயல் கூட போட்டி வச்சிருக்க. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லா தின்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் நடந்தே ஆகணும்.
1: பாடி பாடி குத்தினாலும் பதர் அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா?
0: அதிரடிச்சா உதிர் விளையும், அது மாதிரி முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியும். நீ வேணா அதை படுத்துட்டு இருக்க ஒரு முயல, அது கூட பேராடு. போ போ.
1: முயலை முயலை, குத்துக்களுக்கு என்ன குளிரா வேளாங்கிற மாதிரி கவலையெல்லாம் படுத்திருக்கே, வாவிலையெல்லாம்.
2: அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்ன்ற மாதிரி போனதவ நிழல் படுத்துனால ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த தடவை முந்தியாகணும், வேகமாக ஓடணும். நான் வரலை, நீ வேணும்னா அது ஒரு குழந்தை குட்டிச்சவரு கூட போய் விளையாடு.
1: ஐ குட்டிச்சவரு, ஜாலி நம்ம விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க, நம்ம போய் விளையாடலாம். ஐ ஜாலி, நான் குதிக்க போகிறேன், நான் குதிக்க போகிறேன், நான் குதிச்சிட்டேன். அச்சோச்சோ, என்ன இது பொல பொலன்னு இடிஞ்சு விடுது. அது பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியே வருதே. அது ஒரு எறும்பு வருது, அது என்ன சொல்லுதுன்னு கேட்டு பார்ப்போம். எறும்பு எறும்பு, என்ன சொல்ல போகிற?
0: அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. நினச்சி தட்டி போட்ட ரொட்டிய புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கிறோம். உனக்கு தான் வேலை இல்லைனா நாங்கள் பாடுபட்டு செச்ச பொருட்களை எல்லாம் இப்படி போட்டு உடச்சிட்டியே.
1: அம்மா அம்மா, ஊர் உலகத்தில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இயர்மை கூட சும்மா இல்லாமல் வேலை செய்யுது. இப்போ தாம்மா எனக்கு புத்தி வந்தது. இனிமேல் நானும் சும்மா இருக்காமல் பள்ளிக்கூடம் போய் படிப்பேன்.
0: இப்போ உனக்கு புத்தி வந்ததே.
2: அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியாக படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடியுது. இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி.
3: அடடே, சூப்பராக இருந்ததே கதை, அழகாந்தது கவின்.
0: நல்ல ஒரு கருத்துள்ள கதை. நாம்பளும் இந்த கதையில் வர குமரன் மாதிரி நம்ம பொறுப்பு என்னன்னு உணர்ந்து செயல்பட்டோன்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். அருமையாக நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நன்றி.
4: வண்ணங்கள் நம் உலகை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றன. அந்த அழகிய வண்ணங்களை அறிமுகப்படுத்தும் வண்ணம் தொட்டு பாடலை இப்போது பாட வருகிறார்கள் மூன்றாம் வகுப்பு மாணவிகள் பூமிகா, வீரசக்தி, கீர்த்திகா மற்றும் தேவஸ்ரீ.

பாட்டு கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? வண்ணங்களை பற்றி எவ்வளோ அழகாக பண்ணாங்கள. அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? அடுத்ததா யானை. யானைனா உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? பார்க்க பெருசாக அழகாக இருக்கும்ல. அந்த யானையை பற்றி பாட வராங்க 3ஆம் வகுப்பு மாணவிகள் பூமிகா, வீரசக்தி, கீர்த்திகா மற்றும் தேவஸ்ரீ.

0: நன்றி.
1: அழகா பாடினாங்களா பிரதிஷ்கா?
2: ஆமா ஆமா.
1: ஏய் அடுத்ததா, நம்ம கையில அஞ்சு விரல் இருக்குல்ல, இந்த விரலை பத்தி ஒரு பாட்டு பாட போறாங்கப்பா.
2: யாரு?
1: நம்ம ஸ்கூல்ல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சஷ்வின், கிரீஷ், மித்ரா மற்றும் தனுஷ்டி தான். பாட்டை கேட்கலாமா?
2: ஓ கேட்கலாமே.
0: குட் ஈவினிங்.

0: அடடா, சூப்பராக இருந்துச்சு. நம்ம கையில் இருக்கிற விரல்களை பற்றி இங்கிலீஷில் எவ்வளோ அழகாக பண்ணாங்களே. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாமா?
1: போகலாமே.
0: அணிலை பற்றி ஒரு குட்டி கதை சொல்ல வராங்க நம்ம பள்ளி 1ஆம் வகுப்பு சுட்டி பையன் கவின்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது அணில் குட்டியோட கதை சொல்ல போகிறேன். என்ன கேட்குறீங்களா? ஒரு பெரிய மாமரத்தில் அணில் அம்மாவும் அணில் குட்டி இருந்துச்சான். அணில் குட்டி பெரிய மின்னியா. மின்னிக்கு ஒரே ஒரு ஆசையா, அது என்ன தெரியுமா? வானத்தில் பறக்கணும்னு ஆசையா. அப்போது அவங்க அம்மா கிட்ட, மாமா நானும் வானத்தில் பறக்கணுமா, எனக்கு சிறகு கிடைக்குமா கேட்டான். அணில் அம்மா சிரிச்சாங்களாம். இல்லைடா கண்ணு, நம்மளுக்கு சிறகுலாம் கிடைக்காதரா, நம்மளுக்கு வேகமாக ஓட கால் இருக்குது, மரம் ஏறி மரத்துக்கு மேலே வால் இருக்குது, நம்மளுக்கு சிறுகெல்லாம் இல்லைடான்னு சொன்னாங்கண்ணா. மின்னிக்கு ஒரே கோபமா. மின்னி ஒரு நாள் மரத்து மேலேருந்து தப்புக்கடின்னு கீழே ஊந்துட்டான். அப்போது அது பெரிய வால் காற்றுல பேராஷூட் மாதிரி விரிஞ்சு மெல்லமாக இறக்கி விட்டுச்சான். ஆஹா, நம்மளுக்கு சிறுகள்லாம் பரவாயில்லையே, நம்மளுக்கு இந்த வால் பறக்க உதவுது. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? நம்ம கிட்ட எல்லாத்தெல்லாம் வருத்தப்படக்கூடாது, நம்ம இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி சந்தோஷமா இருக்கணும். இவ்வளோ நேரம் இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி.
0: சரி, வாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியா அதோட பணிகளை செய்து அந்த உறுப்புகளோட பணிய மகிழ்ச்சியா அறிமுகப்படுத்தக்கூடிய பாடலை இப்போ கேட்கலாமா? பாட வராங்க கீர்த்தனா, தன்யாஸ்ரீ மற்றும் பிரித்திஷ்கா, 5ஆம் வகுப்பு மாணவிகள்.

0: நன்றி.
1: மிக அருமையாக பாடினார்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே செய்யக்கூடிய பணிகளை பாடலா பாடின மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததா ஒரு நகைச்சுவை நாடகம்.
0: நகைச்சுவை நாடகமா?
1: ஆமாண்டி, நகைச்சுவை நாடகம் தான். தேநீர் கடை அப்படின்றது மக்கள் ஒன்னா கூடி பேசி சிரித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான இடம். அங்கு நடக்கிற நகைச்சுவையான சம்பவங்களை சொல்லக்கூடிய டீ கடை நகைச்சுவை நாடகத்தை நடிக்க வராங்க 5ஆம் வகுப்பு மாணவிகள் கீர்த்தனா மற்றும் தன்யாஸ்ரீ.
2: அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவை நாடகங்கள் நடிக்க போயிடும்
0: ஷோ. டீ குடிக்கிறதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க பலக்கு. ஒரு பக்கம் பால் சுடுது, ஒரு பக்கம் போண்டா பஜ்ஜி ஆறுது. இந்த ஈ வேற ஒன்று, ஒரு பயலும் வரமாட்டான் பலக்கு. எல்லாத்தையும் இந்த ஈ வேற மேய்க்குது. சரி, இந்த புட்டியில வடையெல்லாம் எடுத்து வைப்போம். வாங்க வாங்க.

0: ஆஹா ஆஹா அண்ணே, நீங்கள் ரொம்ப நல்லவங்கண்ணே. வரங்களாம் அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்களே. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ண்ணே, உங்கள் அன்புக்கு நான் அடிமண்ணே.
1: அன்பாச்சும் ஆட்டுக்குட்டியாச்சும், நீ பலகாரெல்லாம் வாங்க வேணும்னு சொல்லிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். இல்லாட்டி போங்க போங்கன்னு சொல்லியிருப்பேன். தெரியாதனமாக வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன்.
0: ஓ, அது அந்த வாங்க வாங்கவா? நான் கூட பாசத்தோடு கூப்பிட்டீங்களோன்னு நினச்சேன்.
1: சரி, நீ வெளியூரா?
0: ஆமாண்ணே, எப்படி தெரியும்? உங்கள் அறிவு ரொம்ப கூர்மையாகுது.
1: கூர்மையாக இருக்கிறதுனால்தான் எல்லாரையும் போய் முட்டுது. சரி, இந்த ஊருக்கு நீ எதுக்கு வந்திருக்க?
0: தங்க வீடு வேணும்.
1: தங்க வீடா? தங்க வீடுலாம் எதுவும் இல்லையே.
0: அண்ணே, இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, தங்க வீடு இல்லைன்னு சொல்கிறீங்க?
1: இந்த ஊரில் கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு இருக்குது. நீ தங்க வீடு கேட்ட நான் எங்கே போவேன்? பார்த்தா பஞ்சத்தில் அடிவாங்கள பரதேசி மேல இருக்கிற உனக்கு தங்க வீடு வேணுமா? தங்க வீடு?
0: ஐயோ, தங்க வீடு இல்லைன்னே, நான் தங்குறதுக்கு வீடு வேணும்.
1: நீ அப்படி கேட்கல, தங்க வீடு வேணும், தங்க வீடு வேணும், தங்க வீடு வேணும்னு கேட்ட. முன்னே தெளிவாக சொல்லக்கூடாதாடா?
0: இப்போ தெளிவாக சொல்கிறேனே, எனக்கு வாடகைக்கு வீடு வேணுனே.
1: சரி, நீ எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க?
0: ஏண்ணே, படிப்பு வச்சு தான் வீடு தருவீங்களா?
1: ஆமாம், அப்போ தானே வீடு வாடகை கத்தா கொடுக்க முடியும்.
0: சரிண்ணே.
1: சரி, கணக்கு தெரியுமா உனக்கு?
0: அதுதான் ஈஸிண்ணே.
1: சரி, நான் சொல்கிற கணக்கு நீ கரெக்டாக சொல்லிட்டேன்னா வீடு பார்க்க போகலாம்.
0: சரி,
1: 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அது 150 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா?
0: இல்லைண்ணே, நான் தானே சிரிச்சேன். இவ்வளோ ஈஸியாக கொடுக்குறீங்களே.
1: ஈஸியோ தூசியோ, லாபமா நஷ்டமா? தெளிவாக சொல்லு.
0: 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அது 150 ரூபாய்க்கு விற்றா 50 ரூபா லாபண்ணே.
1: வீடு கிடையாது, போப்போ கணக்கு தப்பு.
0: என்னண்ணே, சரியாக தானே சொன்னேன், தப்பு சொல்கிறீங்க.
1: நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அது 150 ரூபாய்க்கு விற்றேன். இந்தியன் கம்பெனி அந்த லாபம் வரும்.
0: சரிண்ணே,
1: வீடு கிடையாது, போப்போ.
0: சரிண்ணே, நானே போய் வீடு தேடிக்கிறேன்.
1: ஏய், என் கடையில் எதுவும் வாங்காத போனால் ஊருக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி உனக்கு வீடு தராத மாரி பண்ணிடுவேன்.
0: வேணாண்ணே. இந்த போண்டா எவ்வளோண்ணே?
1: 6 ரூபா.
0: என்னண்ணே, ஆறி பேருக்கு 6 ரூபா சொல்கிறீங்க?
1: ஆறி போனதுனால 6 ரூபா, இல்லாட்டி 10 ரூபா.
0: சொல்லி கொடுங்கண்ணே.
1: டீ எப்படி போகிறது, வடை எப்படி போகிறது, பஸ் எப்படி போகிறது, பலகார பள்ளிக்கூடமாக வச்சுருக்கேன், ஒன்லி டீ கடை.
0: கொஞ்சம் குறைச்சி கொடுங்கண்ணே.
1: குறைச்சி கொடுத்தா வாங்கிப்பியா?
0: வாங்கிக்கிறேண்ணே.
1: லோல் லோல் லோல் லோல்.
0: அச்சோ, இந்த அண்ணனுக்கு வெறி பிடிச்சிச்சு, கழுத்தெடுங்க கழுத்தெடுங்க.
1: யாரை பார்த்துற வெறி பிடிச்சிச்சுன்ற? நீ தானே குறைச்சா வாங்கிப்பேன் சொன்ன. லோல் லோல், காசு கூடுற காசு கூடுற.
0: காசுலாம் இல்லைண்ணே.
1: என்னது காசு இல்லையா? காசு கூடுற காசு கூடுறா.
0: என்னை விடுங்கண்ணே, எங்கள் ஊருக்கே போயிடுறேன்.
1: ஐயோ, இந்த பலகார நாய் மாரி குறைச்சா கூட விற்க முடியல. நான் பலகாரம் ஆறி போனாலும் நல்லா அமிர்தமாக டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் 1 ரூபாயிலும் வரமாட்டான் பழகு. கடையை இழுத்து சாத்திட்டு நம்மளே சாப்பிடுவோம். நன்றி.
2: என்ன சூப்பரான நாடகம்! சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே வலிக்குது. சிரிச்சுக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாமா?
3: போகலாமே.
2: அடுத்ததாக நம்ம வீட்டில் அன்றாடும் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை ஒரு பாடல் மூலமா பாட வராங்க 4ஆம் வகுப்பு விகன் மற்றும் புவனேஸ்வரன்.
4: அனைவருக்கும் வணக்கம். வீட்டின் வேலை செய்யலாம் பாடலை பாட

0: செய்திடும் எல்லோருமே செய்வோமே எல்லோருமே செய்வோமே நன்றி.
1: வீட்டில் நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலையை பாட்டா நம்மளுக்கு படித்து காமிச்சிட்டாங்க. இதை டெய்லி ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்ல?
2: ஆமாம் ஆமாம்.
1: சரி, அடுத்த நிகழ்ச்சி கேட்கலாமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோடைய அத்தியாவசியமான ஒரு பகுதியாக இருக்கிறது செல்ஃபோன். இந்த செல்ஃபோனோட நன்மைகளையும்

0: மூலம் சொல்லக்கூடிய நம்மளோட சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நாடகத்தை இப்ப நடிச்சு காட்ட வராங்க. ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் கோஷிகா, தன்யாஸ்ரீ, தேவப்பிரியா மற்றும் விகன்.
1: காலையில இருந்து அந்த சோபாமல உட்காந்துட்டு என்னத்தான் பாத்துட்டு இருந்தியோ? அம்மா கூப்பிட்டது காலில் வீலியா? டே கதிரே, கொஞ்சம் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா. காலையில இருந்து அந்த பெட்டிக்குள்ள என்னத்தான் பாத்துட்டு இருந்தியோ?
2: இருமா, இதோ ஒரு ரீல்ஸ் முடிஞ்சனே உடனே போய் போறேன்.
3: காலையில இருந்து அந்த கழுத்துக்கு நடத்துக்குள்ளே கால எல்லாம் கதிர, அம்மா கூப்பிடு காதலமா உட்காந்துட்டே இருக்க.
2: தாத்தா உங்களுக்கு தெரியாது, இதுக்குள்ள உலகமே இருக்கு, எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு.
3: திடீரென்று பின்னணியில் ஒரு கம்பீரமான குரல் கேட்கிறது. கைபேசி ஒளிரும் விளக்குடன் நின்று கொடுக்கிறது.
4: வணக்கம் மனிதர்களே, தொலைவில் இருப்பவரை தொட்டும் காட்டும் சுட்டி நான், பேசும் மனிதருக்கு பேரன்பு தரும் பெட்டி நான், இரல் நுனையில் உலகத்து விவரங்கள் தருவேன், குரல் வழியே உருவங்களில் குறைபட தீர்ப்பேன், நான் தான் உங்கள் தொலைபேசி.
3: வாராய் மகனே வாராய், உன் பெருமை எல்லாம் சரிதான், ஆனால் நீ வந்த பின்னாடி எங்க விட்டு பிள்ளைங்க தனித்தனி தீவா வாடுறாங்கப்பா.
4: ஐயா

0: மனிதர்களே, தொலைவில் இருப்பவரை தொட்டும் காட்டும் சுட்டி நான், பேசும் மனிதருக்கு பேரன்பு தரும் பெட்டி நான், விரல் நுனையில் உலகத்து விவரங்கள் தருவேன், குரல் வழியே உருவங்களின் குறைபாட தீர்ப்பேன், நான் தான் உங்கள் தொலைபேசி.
1: வாராய் மகனே வாராய், உன் பெருமை எல்லாம் சரிதான், ஆனால் நீ வந்த பின்னாடி எங்க விட்டு பிள்ளைங்க தனித்தனி தீவா வாடுறாங்கப்பா.
0: ஐயா பெரியவர், என்ன தவறாது என்னாது, அண்ணால் விலை நன்மைகளை கேளுங்கள். அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் அழைப்பதும் நானே, இணையத்தின் வழியே இல்லறத்தில் கல்வி தருவது நானே, வங்கிக்கு செல்லாமல் வரவு செலவு பார்ப்பது நானே, கற்க நினைப்பதற்கு காலஞ்சமாய் மனிதர்களுக்கு உதவுவேன்.
2: ஆமாங்க மாமா, அது உண்மைதான். போன வாரம் எனக்கு உடம்பு சரியில்லாத போது கதில் இந்த தொலைபேசியில தான் ஆன்லைன்ல மருந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தான். அவசரத்துக்கு இது பெரிய வரப்பு சாதம் தான்.
1: நன்மை இருக்குப்பா, மறுக்கல, ஆனா அளவுக்கு மிஞ்சனா அமதமும் நஞ்சனே. எங்க பாட்டன் சும்மா சொன்னான்.
0: உண்மைதான ஐயா, நேரத்தை வீணடித்து நேரடி உழவை கெடுக்கிறார்கள், கண்களை பாதித்து கனவுகளை தொலைக்கிறார்கள், பணத்தை ஏமாந்து பதற்றத்தில் அழுகிறார்கள், தொலைபேசி நம்பி தொலைந்து போகிறார்கள், அதிகமா என்னை பார்த்து அறிவை இழக்கிறார்கள்.
1: பார்த்திய கதில் சுவர் இருந்தாதான் சித்திய முடியும். இரவெல்லாம் போனை பார்த்து கண்களையும் கெடுத்து தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்ட உடம்பு என்னத்துக்காகும்?
3: தாத்தா நீங்க சொல்றது புரியுது, நான் சும்மாதான் பொழுதுபோக்காம பாத்துட்டு இருந்தேன்.
1: பொழுதுபோக்க வேற வழியே இல்லையாடா, ஓடி விளையாடு பாப்பான்னு பாரிதார் சும்மா சொன்னாரு. கைபேசியே நீ ஆளணும், கைபேசி உன்னால கூடாது.
0: மனிதர்கள் உபயோகத்தால் தான் நான் முற்ற நண்பன், அடிமையானால் நான் அடுத்த எதிரி, என்னை அறிவோடு பயன்படுத்துங்கள்.
3: இனிமேல் படிப்புக்கும் அடைவடைக்கும் தேவைகள் மட்டும்தான் தொலைபேசி பயன்படுத்தேன். அம்மா இதோ கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா.
1: அதுதான் புத்திசாலித்தன், காப்பதே சிறந்தது. எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, தொழில்நுட்பம் நம் வசதிக்கு, நாம் அதன் அடிமை அல்ல.
4: நன்றி.
5: செல்போனாக இவ்வளோ தீமைகள் இருக்குதா? இது தெரியாம இவ்வளோ நானா அதை நானு ரொம்பவே யூஸ் பண்ணிட்டேன்டி. இனிமே நான் தேவைக்காக மட்டும்தான் செல்போனை யூஸ் பண்ணுவேன்.
6: சூப்பர் டி, நானும் இனிமே அதே செய்யலான்னு இருக்கேன்.
5: சரி, இதுவரை எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
6: நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர்கள்
5: சுத்திஷ்கா மற்றும் தாரா. பாய்.

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தாலுக்கா அண்ணா கிராமம் கரும்பூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசையில் அமராவதி படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயண முன்பதிவு செய்யும் பாரத் டாக்ஸி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத்தில் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இங்கிலாந்து தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் அவர் செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியை சந்தித்து பேசவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, கலாச்சார நட்பு, பொருளாதாரம் மற்றும்

0: பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். தனது பயணத்தின் போது அவர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாட உள்ளார். செஷல்ஸ் பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய கடற்படையின் இரண்டு கப்பல்களும் இந்திய பாதுகாப்பு படையினரின் ஒரு குழுவும் பங்கேற்க உள்ளன என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், தமது செஷல்ஸ் பயணத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பை மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாம் பயணம் மேற்கொள்ளும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள செஷல்ஸ் தீவு இந்தியாவின் மதிப்புமிக்க கடல்சார் அண்டை நாடு என பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை மற்றும் வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒரு மகத்தான நாடாக செஷல்ஸ் கருதப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவு நிலவுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று அவர் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மரம் நடு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் செஷல்ஸ் கடலோர காவல்படை தளத்திற்கும் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 ஆம் ஆண்டிற்கு பிறகு இன்று மீண்டும் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கடல்சார் அண்டை நாடாக திகழும் செஷல்ஸ் நாடு ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. பிரதமரின் இந்த பயணம் இந்தியாவிற்கும் செஷல்ஸுக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த நட்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதோடு இரு நாடுகளின் நட்பை வலுப்படுத்துவதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டின் நாடாளுமன்ற கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இன்று அவர் தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மரம் நடு விழாவிலும் பங்கேற்கிறார். பின்னர் செஷல்ஸ் கடலோர காவல்படை தளத்திற்கும் செல்லவிருக்கிறார். இந்தியாவும் செஷல்ஸும் பகிரப்பட்ட வரலாற்று கலாச்சார மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் வேரூன்றி நீண்டகால கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய அண்டை நாடாக விளங்கும் இந்தியாவின் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையிலும் உலகளாவிய தெற்கு நாடுகளுக்கான அர்ப்பணிப்பிலும் செஷல்ஸ் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. இப்பயணம் இந்தியாவிற்கும் செஷல்ஸுக்கும் இடையேயான வலுவான மற்றும் நீடித்த நட்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதோடு அனைத்து துறைகளிலும் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
0: கூட்டுறவுத்துறையின் மூலம் பயணம் முன்பதிவு செய்யும் தளமான பாரத் டாக்ஸி திட்டத்தை அடுத்த 2 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 500 நகரங்களில் விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இத்திட்டம் குஜராத் மாநிலத்தில் 14 முக்கிய நகரங்களில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் இன்று குஜராத் மாநிலத்தில் பாரத் டாக்ஸியின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் பங்கேற்று பேசினார். கூட்டுறவுத்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இத்திட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். சாரதிகள் என்று குறிப்பிடப்படும் ஓட்டுநர்களை நேரடி பங்குதாரர்களாக மாற்றுவதன் மூலம் நியாயமான மற்றும் வெளிப்படையான பயணத்தலத்தை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் வெறும் பாடல் அல்ல, மாறாக அது இந்தியாவை மறு கட்டமைப்பதற்கான மந்திரம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், வங்காள எழுத்தாளர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய வந்தே மாதரம் பாடல் தேசத்தின் கலாச்சார உணர்வு மற்றும் தேசபக்தியின் வலிமையான அடையாளம் என்று கூறினார். சுதந்திர போராட்டம் உச்சத்தை அடைந்தபோது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய முழக்கமாக வந்தே மாதரம் பாடல் திகழ்ந்ததாகவும் அவர் கூறினார். பாரத மாதாவை உலகின் உயர்ந்த இடத்தில் மீண்டும் நிலைநாட்டுவதற்கான மந்திரம் வந்தே மாதரம் பாடல் என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி போன்ற உலகளாவிய போட்டித்திறன் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஊடக மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர், 2023 ஆண்டு தொடங்க

0: தேசிய குவாண்டம் இயக்கம் தொடங்கப்பட்ட 3 ஆண்டுகளில் அதன் இலக்கை எட்டியுள்ளதாக அவர் கூறினார். முன்னணி தொழில்நுட்பங்களின் ஒரு முக்கிய சக்தியாக இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது பல முக்கிய தொழில்நுட்ப துறையில் முன்னணி நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு, உலகளாவிய போட்டி திறமை ஆகியவற்றை வரையறுக்கும் திறமையை தொடர்ந்து உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இங்கிலாந்து தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். லண்டனில் நேற்று முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உறவுகள் ஒரு திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் எதிர்கால வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இரு நாடுகளின் வணிகம் சிறப்பான நிலைமையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இந்தியாவில் முதலீடு செய்ய இங்கிலாந்து தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நாளை நடைபெற உள்ளது. இதில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது. இதன் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,124 குழந்தைகள் பயனடைவர். இதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் 424 முகாம் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள ஆஷா, ANM, அங்கன்வாடி மையங்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இந்த போலியோ சொட்டு மருந்து குறித்து மேலும் சில தகவல்கள்.
1: போலியோ சொட்டு மருந்து என்பது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஒரு தடுப்பு மருந்தாகும். இது குழந்தைகளின் வாழ்நாளை முடக்கும் போலியோ நோயை தடுத்து எதிர்கால ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. போலியோ வைரஸ் நரம்பு மண்டலத்தை பாதித்து வாழ்நாள் முழுவதும் கை கால்களை முடக்கிவிடும். இந்த சொட்டு மருந்து குழந்தைகளின் நரம்புகளை பலப்படுத்தி இந்நோய் வராமல் பாதுகாக்கிறது.
0: புதுடெல்லியில் வரும் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள தேசிய ஊரக வளர்ச்சி மாநாட்டிற்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையேற்க உள்ளார். இந்த 2 நாள் மாநாட்டில் முழுமையான கிராமப்புற மேம்பாடு குறித்தும் முக்கிய முதன்மை திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. கிராமப்புற இந்தியாவிற்கான எதிர்கால திட்டத்தை வகுக்கவும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மாநாட்டில் கிராமப்புற வளர்ச்சி, மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைக்கும் கலந்துரையாடல், விக்சித் பாரத், ஜிராம்ஜி சட்டத்தை திறம்பட செயல்படுத்துதல், கிராம பஞ்சாயத்து வழிமுறைகளை வலுப்படுத்துதல் போன்றவை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறும். உலகளாவிய நெகிழ்திறன் கொண்ட எரிசக்தி எதிர்காலத்தில் முக்கிய மையமாக விளங்க உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு எழுதிய கட்டுரை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ளார். கூட்டுறவுத்துறையின் மூலம் பயண முன்பதிவு செய்யும் பாரத் டாக்ஸி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத்தில் தொடங்கி வைத்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு இங்கிலாந்து தொழிலதிபர்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் இயக்கம் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20:20. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் OS அருண் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:33:44. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:50. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, பிரபாத் முக்ஷோபாத்யா அவர்களின் சந்தூர் இசை. படைப்பு ஆகாஷ்வாணி டெல்லி. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:00

இன்றைக்கு நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போவில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிகழ்வுகள் குறித்த நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நாளை நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 10:55 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கையின் மௌன புரட்சி தொடர்ச்சி வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. பதட்ட கோளாறுகளுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகம். பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:00 அரங்கிசை டி கே சிவலோகநாதன் டி கே சிவஞானமூர்த்தி குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். டி வி கேசவன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் டி ஆர் அரவிந்த் கௌஷிக் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது மிஸ்ர ஜாப் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடன் பாட்டு. 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் எழுதியவர் கோபுபாபு அவர்கள். அமைப்பு கே பவானி எம் ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மாலை 5:00 கிராமிய தென்றல் எம் கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி சேலியமேடு கவிஞநேரு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:30 லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை

சரி, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10க்கு நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:53, இரவு 7 மணி, 7:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போவில் இனி நாளை நிகழ்ச்சிகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02

தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:53, இரவு 7 மணி, 7:58, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போவில் இனி நாளை நிகழ்ச்சிகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே தொலைபேசி வழி மகளிர் உங்கள் விருப்பம். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:30 லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மாலை 6:30 முதல் திரை இசை கேட்கலாம். 10:45 திரை இசை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, பகல் 12:40 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 10:53 மற்றும் 12 மணி, 1 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. திரையிசையில் தேசிங்கராஜா படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். திரையிசையில் அடுத்து ஜீவா திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் கார்த்திக், பவ்யா பண்டிட்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை

0: தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலேண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு ட்ரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு ட்ரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:25:22. உழவர்களுக்கான அறிவிப்புகள். திரவ உயிர் உரம் ஓர் அறிமுகம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை கொண்ட உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றியளிப்பவையாகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றன. திரவ உயிர் உரங்கள் உபயோகிக்கும் முறைகள். விதை நேர்த்தி முறை. 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்திய பின்னர் விதைக்கவும். நாற்று நனைத்தல் முறை. 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இடுதல் முறை. 1 ஏக்கருக்கு

200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடவும். நீர் வழி உரமிடுதல் முறை. 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரத்தை விதைப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்கவும்.

திரவ உயிர் உரங்களினால் ஏற்படும் நன்மைகள். மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10-20% வரை அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டினையும் குறைக்கிறது, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தினை ஊக்குவிக்கின்றது. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றன. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடியவை ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகின்றன. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பூச்சி மற்றும் பூஞ்சானக்கொல்லி பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கலனை திறந்த உடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்களுடனோ அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் வரை ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்னர் பயன்படுத்திட வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள், உரை, மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள்.
1: கறவை மாடுகளில் அவற்றின் மரபு பண்புகள் மற்றும் சிறந்த பராமரிப்பு முறைகள் கொடுப்பது மட்டுமன்றி அவற்றுக்கு அளிக்கப்படும் தீவனத்தின் அளவு மற்றும் தரம் ஆகியவற்றை பொறுத்தே அவற்றின் பால் உற்பத்தி அமையும். பால் உற்பத்தியில் மொத்த செலவில் 62% முதல் 65% தீவனத்திற்காகவே செலவிடப்படுகிறது. எனவே பால் உற்பத்தியில் தீவன பராமரிப்பின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தற்போது கலப்பின பெருக்கத்தால் அதிகமாக பால் உற்பத்தி செய்யக்கூடிய கறவை மாடுகள் நம்மிடம் உள்ளன. அவற்றிற்கு முறையான தீவன பராமரிப்பு அளிப்பதன் மூலம் அவற்றின் பால் உற்பத்தியை 20% முதல் 25% வரை அதிகரிக்க இயலும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை மட்டுமன்றி அவற்றின் இனப்பெருக்க திறனின் மேம்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியின் உயர்வு ஆகியவற்றிற்கும் தீவனம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கறவை மாடு வளர்ப்போரிடம் தற்போது அவர்கள் கடைபிடிக்கும் தீவன முறைகள் என்னவென்று பார்த்தால், பொதுவாக 1-2 மாடு வைத்து வளர்ப்போர் முழு நேர மேய்ச்சல் முறையை பின்பற்றுகின்றனர். அதாவது தினசரி 8 முதல் 10 மணி நேரம் மேய்ச்சலில் மாடுகள் பராமரிக்கப்படுகின்றன. ஒரு சில கறவை மாடு வளர்ப்போர் மேய்ச்சலுடன் சிறிது கூடுதலாக பசுந்தீவனத்தை அளித்து வருகின்றனர். இன்னும் சிலர் மேய்ச்சலுடன் உலர் தீவனம் மற்றும் சிறிது வேளாண் கழிவுகளையும் அளித்து பராமரித்து வருகின்றனர். இன்னும் ஒரு சிலர் மேய்ச்சலுடன் கூட உலர் தீவனம், வேளாண் கழிவுகள் மற்றும் அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஒரு சில அடர் தீவன பொருட்களை தீவனமாக கொடுத்து பராமரித்து வருகின்றனர். ஆனால் பண்ணை முறையில் கறவை மாடுகளை வைத்து பராமரிக்கும் போது மேய்ச்சல் முறையில் வளர்ப்பது இயலாது இருப்பதால் கொட்டிலேயே அவற்றை வைத்து பராமரித்து அவற்றுக்கு தேவையான பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடர் தீவன பொருட்களை கொடுத்து பராமரித்து வருகின்றனர். மேய்ச்சல் முறை என்பது தரிசு நிலம், வரப்போரம், குளக்கரை, சாலையோரம், காடு சார்ந்த இடம், அறுவடையான் நிலம் போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய மீதமுள்ள வேளாண் கழிவுகளே ஆகும். மொத்த நிரப்பரப்பில் 7.2% தான் மேய்ச்சல் தரையாக பராமரிக்கப்படுகிறது. அதிலும் தொடர்ச்சியான மேய்ச்சல் செய்வதால் பொருட்களின் தரம் குறைந்து ஊட்டச்சத்துக்களின் அளவு மிகவும் குறைந்து காணப்படுகிறது. மேய்ச்சல் தற்போது தரமான மேய்ச்சலாக காணப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, இவ்வாறு பராமரிக்கப்படும் மேய்ச்சல் நிலத்தின் தரத்தை பாதுகாப்பதற்கும் எவ்வித முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஆகவே வருடத்தில் 4 முதல் 5 மாதங்கள் வரைதான் ஓரளவு தரமான மேய்ச்சல் மாடுகளுக்கு கிடைக்கிறது. மீதி காலத்தில் மேய்ச்சல் மூலம் பால் உற்பத்திக்கு போதிய அளவுகளில் சத்துக்கள் கிடைப்பதில்லை. எனினும் மேய்ச்சல் முறையில் 1-2 மாடுகள் வைத்து பராமரிக்கும் போது உற்பத்தி செலவு மிகவும் குறைவாக இருக்கிறது. அவ்வாறு குறைந்த எண்ணிக்கையில் மாடு வளர்க்கும் போது மேய்ச்சல் மூலம் பராமரிப்பதுதான் சிறந்த முறையாக இருக்கிறது. ஆனால் பண்ணை முறையில் மிக அதிக எண்ணிக்கையில் மாடுகளை வைத்து வளர்க்கும் போது அவற்றிற்கு தேவையான தீவனத்தை உற்பத்தி செய்தோ அல்லது வெளியிலே கொள்முதல் செய்தோ வேண்டிய அளவுகளில் தினசரி கொடுக்க வேண்டும். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு அளிக்க வேண்டிய தீவனங்கள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது பசுந்தீவனம், 2வது உலர் தீவனம், 3வது அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம் என சொல்லப்படுகிற தீவனம். பசுந்தீவனம் என்பது வரப்பு புல், கலைப்பொருட்கள், செடி கொடிகள், பயிரிட்டு விளக்கக்கூடிய பசுந்தீவன பயிர்கள், மர இலை தலைகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த பசுந்தீவன வகைகளிலே நீர்ச்சத்து அதிகமாக காணப்படுகிறது, உலர் பொருள் மிகவும் குறைவாக உள்ளது, நார்ச்சத்து மிகுந்து இருக்கிறது, வைட்டமின் ஏ என்ற சத்து மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. பயிர் வகை பசுந்தீவனத்தில் குறிப்பாக புரதம், சுண்ணாம்பு தாது உப்பு சத்து அதிகமாக உள்ளது. பொதுவாக மாடுகள் விரும்பி உண்ணும் வகையில் மனமுள்ளதாகவும் பசுமையாகவும் உள்ளது, சுவையுள்ளதாகவும் இருக்கிறது. மேலும் மலம் இலக்கியாகவும் இந்த பசுந்தீவனம் செயல்படுகிறது. பயிரிட்டு வளர்க்கக்கூடிய பசுந்தீவன பயிர்கள் என்னவென்று பார்த்தால், அவற்றில் மிக முக்கியமானவை தானிய வகை பசுந்தீவன பயிர்கள். அதிலேயே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தீவன சோளம் CoFS 29 மற்றும் CoFS 31 ரகங்கள் பயிரிட்டு வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்ற தானிய வகை பயிர்கள் ஆகும். அவற்றுடன் தீவன மக்காச்சோளம் அதாவது ஆப்பிரிக்கன் டால் என்கிற வகை மிகவும் சிறந்த ஒரு தானிய வகை பசுந்தீவன பயிராகும். மேலும் வீரிய ஒட்டுப்புல் வகைகள் சிறந்த பசுந்தீவன பயிர்களாக பயன்படுகின்றன. அவற்றில் குறிப்பிட்டு சொல்வதற்கு CO4, CO5 என்ற ரகங்களில் உள்ள கம்பு நேப்பியர் புல் மிகவும் ஏற்றதாகும். இவ்வகையான கம்பு நேப்பியர் கலப்பு புல்லை 1 ஏக்கர்

பயிர் செய்தால் அன்றாடம் 200 கிலோ என்ற அளவிலே பசுந்தீவனம் கிடைக்க வல்லது. இதன் மூலம் 10 கறவை மாடுகளுக்கு தேவையான அன்றாட பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் புல் வகைகளாக கினியா புல், எருமை புல், ரோட்ஸ் புல், கொழுக்கட்டை புல், சிக்னல் புல், அருகம்புல், ஊசிப்புல் போன்ற பல்வகை புல் வகைகளை பயிரிட்டுக் கொள்ளலாம். பயிர் வகை தீவன பயிர்கள் சத்து மிகுந்தவை. அவற்றுள் காராமணி, குதிரை மசால், பெர்சீம், கொத்தவரை, வேலு மசால், முயல் மசால், சங்குப்பூ, கலப்பகோனியம், கொள்ளுப்பயிறு என்பவை குறிப்பிடத்தக்கவை. அவற்றுள் மிகவும் நமது இடத்திற்கு ஏற்றதாக உள்ளது வேலி மசால் என்ற பயிர் வகை தீவன பயிர். இந்த பயிரை 1 ஏக்கரில் பயிர் செய்தால் தினசரி 50 கிலோ என்ற அளவிற்கு பயிரை நாம் அறுவடை செய்ய இயலும். இவை 10 மாடுகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யும். மேலும் தீவன மரங்களாக சூபாபுல், அகத்தி, கிளைடிசிடியா, மல்பரி, வேம்பு போன்ற மரங்களையும் நாம் கறவை மாடுகளின் தீவனத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். பசுந்தீவனம் மட்டுமின்றி உலர் தீவனத்தையும் கறவை மாடுகளுக்கு நாம் கண்டிப்பாக தினசரி அளிக்க வேண்டும். அவற்றுள் நெல் வைக்கோல், நாற்று சோளம், சோளத்தட்டை, உலர்ந்த துவரை செடி, பருத்தி செடி, கடலை கொடி, கரும்பு தோகை போன்றவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உலர் தீவனங்களில் சத்துக்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. மாடுகள் விரும்பி உண்ணுவதும் இல்லை. எனினும் இவை நார்ச்சத்து மிகுதியாக இருப்பதால் வயிறு நிறைவை அளிக்கிறது. இவை பெருமளவில் விவசாயிகளிடம் கிடைப்பதால் அவற்றை முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால், இந்த உலர் தீவனத்தை மாடுகள் விரும்பி உண்ண செய்வதற்கு உப்பு கரைசலை அந்த உலர் தீவனத்தின் மேல் தெளித்து மற்றும் 1% மொலாசஸ் கரைசலையும் தெளித்தால் அவற்றை மாடுகள் விரும்பி உண்ணுகின்றன. அது மட்டுமின்றி இந்த உலர் தீவன வகைகளான நாத்து சோளம், சோளத்தட்டை போன்றவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி பசுந்தீவனத்துடன் கலந்து அளித்தால் கறவை மாடுகள் அவற்றை விரும்பி உண்ணுகின்றன. இந்த பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் மட்டுமின்றி கறவை மாடுகளுக்கு தினசரி அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க வல்ல அடர் தீவனத்தையும் சேர்த்துக் கொள்வது நல்லது. அடர் தீவனம் என்பது ஒரு கலப்பு தீவன வகையாகும். செறிவூட்டப்பட்ட தீவனம் சத்துக்கள் மிகுந்ததாக காணப்படுகிறது. அதாவது குறைந்தது 16% புரதம் மற்றும் 70% எரிசக்தி கொண்ட தீவனமாக அமைய வேண்டும். அடர் தீவனம் என்பது பல்வேறு தீவன பொருட்களை கொண்டு செய்யப்படுவதால் நிறைந்த மற்றும் சமச்சீரான அளவுகளில் எல்லாவை சத்துக்களையும் கொண்டிருக்கும். உடல் பராமரிப்பு, துரித உடல் வளர்ச்சி, பால் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்துக்கு தேவையான சத்துக்களை அளிக்க வல்லதாக இருக்கிறது. இனப்பெருக்கத்துக்கு தேவையான தாது உப்புகளான பாஸ்பரஸ், தாமிரம் போன்றவை தினசரி போதிய அளவுகளில் அடர் தீவனம் அளிப்பதால் கிடைக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களும் இத்தீவனத்தின் மூலம் கிடைக்கிறது. எந்தெந்த பொருட்களை கொண்டு நாம் அடர் தீவனம் செய்ய முடியும்? அடர் தீவன பொருட்கள் மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, அரிசி குருணை போன்ற தானிய வகைகள், பருத்தி கொட்டை பின்னாக்கு, கடலை பின்னாக்கு, எள் பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, சூரியகாந்தி பின்னாக்கு போன்ற பின்னாக்கு வகைகள், கோதுமை தவிடு மற்றும் அரிசி தவிடு, பருப்பு ஆலை கழிவு, புளியங்கொட்டை மாவு, மரவள்ளிக்கிழங்கு மாவு, மரவள்ளிக்கிழங்கு திப்பி போன்ற வேளாண் உபப்பொருட்கள் மற்றும் சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸ் ஆகியவற்றை கொண்டு அவற்றை சரி விகிதத்தில் கலந்து கொண்டு அடர் தீவனத்தை தயாரிக்கலாம். இது போக தனியார் கம்பெனிகள் மூலம் கொடுக்கப்படுகிற கலப்பு தீவனங்களையும் வாங்கி நம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம். ஒரு அடர் தீவன கலவை செய்வதற்கு வேண்டிய தீவன பொருட்கள் மக்காச்சோளம் 15-20% வரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். சோளம், கம்பு அல்லது அரிசி குருணை ஆகிய ஒவ்வொன்றும் தனித்தனியாகவோ அல்ல அவ்வளவும் இணைந்தோ 10-20% வரை சேர்த்துக் கொள்ளலாம். கடலை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு போன்ற பின்னாக்கு வகைகளை 20-30% வரை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பருத்தி கொட்டை பின்னாக்கு கிடைத்தால் அவற்றை 10% வரை சேர்த்துக் கொள்ளலாம். கோதுமை தவிடு, அரிசி தவிடு போன்றவற்றை 35% வரை சேர்த்துக் கொள்ளலாம். பருப்பு நொய்னு சொல்லக்கூடிய பருப்பு ஆலை கழிவு 15-20% வரை சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை ஆலை கழிவான மொலாசஸை 10% வரை சேர்த்துக் கொள்ளலாம். இவற்றெல்லாம் அரைத்து கலந்து ஒரு கலவையாக செய்து கொண்டு அவற்றுடன் தாது உப்பு கலவை 1%, சாதாரண சாப்பாட்டு உப்பு 1% போன்றவற்றை கலந்து அடர் தீவன கலவை செய்து கொள்ளலாம். முதலாவதாக கன்றுகளுக்கு எவ்வாறு தீவனம் அளிப்பது? கன்றுகளுக்கு முதல் 3 நாட்களுக்கு சீம்பால் தான் அவசியம். பின்னர் பால் தான் மிக முக்கியமான பொருளாக அமைகிறது. 15 நாட்கள் முதல் கன்று தீவனம் அளிக்கலாம். பின்னர் 3 வார வயது முதல் பசுந்தீவனத்தை பழக்கப்படுத்தி 6 மாத வயதில் பாலை முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு பசுந்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம் மட்டுமே அளித்து வளர்க்க வேண்டும். இவ்வாறு 6 மாத வயதிலே கன்றுகளுக்கு தினசரி 1/2 கிலோ என்ற அளவிலே பழ தீவனமும், 5-10 கிலோ என்ற அளவில் பசுந்தீவனமும் கொடுக்கலாம். 6-12 மாதம் வரை உள்ள கன்றுகளுக்கு தினசரி 1.5 கிலோ அடர் தீவனம், 10-15 கிலோ பசுந்தீவனத்தை தினசரி உணவாக அளிக்க வேண்டும். சினை மாடுகளுக்கு தினசரி அடர் தீவனம் 2 கிலோ மற்றும் பசுந்தீவனம் 20-25 கிலோ, கூடவே உலர் தீவனமாக 5 கிலோ என்ற அளவிலே அளிக்கலாம். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு, அதாவது தினசரி 5 லிட்டர் வரை கறக்கும் கறவை மாடுகளுக்கு தினசரி அடர் தீவனம் 2 கிலோ
பசுந்தீவன்.

20 முதல் 25 கிலோ, புலர் தீவனம் 5 கிலோ என்ற அளவிலே தினசரி அளிக்க வேண்டும். அவ்வாறு பால் உற்பத்தி 10 லிட்டர் வரை வரும்போது அடதீவன அளவை அதிகரித்துக் கொண்டு 3.5 கிலோ என்ற அளவிலும், பசுந்தீவனத்தை 30 கிலோ என்ற அளவிலும், புலர் தீவனத்தை 5 கிலோ என்ற அளவிலும் கொடுக்க வேண்டும். மிகவும் அதிகமான பால் உற்பத்தியாக 15 லிட்டர் வரை கறக்கும் மாடுகளுக்கு தினசரி 5.5 கிலோ வரை அடதீவனத்தை அளிக்கலாம், 35 கிலோ வரை பசுந்தீவனத்தை அளிக்கலாம், 5 கிலோ உலர்தீவனம் அளிக்கப்பட வேண்டும். வெற்று மாடுகள், அதாவது சினையும் இல்லாமல் பாலும் இல்லாமல் இருக்கும் வெற்று மாடுகளுக்கு உடல் பராமரிப்புக்கு தினசரி 1 கிலோ அடர்தீவனம், 15 கிலோ பசுந்தீவனம், 10 கிலோ என்ற உலர்தீவனத்தை அளித்து பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் போது அவற்றுடன் கூடுதலாக தாது உப்புகளையும் அளிக்க வேண்டும். தாது உப்புகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு, அதாவது கறவை மாடுகளுக்கு சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், மெக்னீசியம், சல்ஃபர், இரும்பு, தாமிரம், துத்தநாகம் போன்ற கனிமங்கள் உடல் வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும், பால் உற்பத்தியை பெருக்குவதற்கும், இனப்பெருக்க திறனை மேம்படுத்துவதற்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவற்றிற்கும் இன்றியமையாதவை. எனவே இத்தகைய தாது உப்புகளை தினசரி தீவனத்துடன் தேவையான அளவுகளில் அளிக்க வேண்டும். தேவையான எல்லா கனிமங்களும் அடங்கிய ஒரு தாது உப்பு கலவையை கலப்பு தீவனத்திலேயே, அதாவது அடதீவன கலவையிலேயே 1 முதல் 2% வரை சேர்த்து அளிக்கலாம். அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட மாடுகளுக்கு கூடுதல் தேவையினை கருத்தில் கொண்டு தாது உப்பு கலவையை தினசரி 50 முதல் 100 கிராம் என்ற அளவில் தீவனத்திற்கு கூடுதலாக தனியாகவோ அல்லது தீவனத்துடன் கலந்தோ அளிக்க வேண்டும். இவ்வாறு அன்றாடம் கறை மாடுகளுக்கு தேவையான அளவுகளில் பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனத்துடன் தாது உப்புகள் அளித்து வந்தால் கறவை மாடுகள் பால் உற்பத்தியில் மிகவும் சிறந்து விளங்கும், இனப்பெருக்க திறன் மேம்படும் மற்றும் உடல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவையும் சிறப்பாக காணப்படும். இவ்வாறு தீவனங்கள் அளிப்பது மட்டுமன்றி தினசரி கறவை மாடுகளுக்கு அவற்றுக்கு தேவையான குடிநீரையும் அளிக்க வேண்டும். சுத்தமான குடிநீர் தேவைப்படும் போதெல்லாம் அளிக்கப்பட வேண்டும். பொதுவாக வளர்ந்த மாடுகளுக்கு நாள் ஒன்றிற்கு 30 முதல் 50 லிட்டர் வரை, கறவை மாட்டிற்கு 60 முதல் 100 லிட்டர் வரை, சினை மாட்டிற்கு 40 முதல் 60 லிட்டர் வரை, கன்றுகளுக்கு 5 முதல் 15 லிட்டர் வரை, எருதுகளுக்கு 40 முதல் 60 லிட்டர் வரை குடிநீர் தினசரி தேவைப்படும். சினை மாடுகளுக்கு அவை உற்பத்தி செய்யும் அளவிற்கு ஏற்றவாறு, அதாவது ஒவ்வொரு லிட்டர் பால் உற்பத்திக்கும் 3 முதல் 5 லிட்டர் வரை கூடுதலாக குடிநீர் தேவைப்படும். ஒரு கறவை மாடு பண்ணையிலே கடைபிடிக்க வேண்டிய தீவனமளிக்கும் முறைகள் என்னவென்று பார்த்தால், மொத்தமாக கொடுக்கக்கூடிய பசுந்தீவன அளவிலே, அதாவது ஒரு மாட்டிற்கு 30 கிலோ பசுந்தீவனம் அளிக்கிறோம் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால், 1/3 பயிர் வகை தீவன பயிர்களை அளிக்க வேண்டும். பயிர் வகை தீவன பயிர்கள் புரதச்சத்து மிகுந்தவை, சுண்ணாம்புச்சத்து அளிக்க வல்லவை. எனவே அவற்றை நிச்சயமாக பசுந்தீவனத்தில் கூடுதலாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். 30 கிலோ பசுந்தீவனம் அளித்தால் 10 கிலோ வரை பயிர் வகை தீவன பயிர்களை அளிக்க வேண்டும். பசுந்தீவனத்தையும் உலர் தீவனத்தையும் தீவன நறுக்கி மூலமாக துண்டுகளாக்கி அளித்தால் விரயத்தை தவிர்க்கலாம். ஏனெனில் மாடுகள் முழு தண்டாக கொடுக்கும் போது புல் வகைகளை விரயம் செய்வதுண்டு. இலைகளை மட்டும் தின்று கொண்டு தண்டு பகுதியை விரயம் செய்துவிடும். எனவே அதை தவிர்ப்பதற்காக அந்த பசுந்தீவனத்தையும் உலர் தீவனத்தையுமே சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும். பயிர் வகை தீவன பயிர்கள் அதிகமாக அளித்தால், அதாவது 50% வரை அதிகரித்து அளித்தால், அடர்தீவனம் அதாவது தினசரி கொடுக்க வேண்டிய கலப்பு தீவனத்தின் அளவை குறைத்துக் கொள்ளலாம். அதாவது நீங்க தினசரி கொடுக்கக்கூடிய பசுந்தீவனத்திலே கூடுதலாக பயிர் வகை தீவன பயிரை 5 கிலோ அளவில் அதிகரித்து கொடுத்தீர்களானால் 1 கிலோ வரை அடர்தீவன அளவை குறைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பால் உற்பத்தி செலவு கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. கறை மாடு கொடுக்கப்படுகிற அடர்தீவனத்தை காலை மாலை என்று இரு வேளையாக பிரித்து கொண்டு, குறிப்பாக பால் கறப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னதாக சிறிது நீர் சேர்த்து பிசைந்து அளிக்க வேண்டும். இவ்வாறு அளிப்பதால் அந்த அடர்தீவனம் முழுமையாக கறவை மாட்டுக்கு பயன்படுகிறது. அது மூலம் சத்துக்கள் வெளிப்பட்டு பால் உற்பத்திக்கு மிகவும் உதவிகரமாக அமைகிறது. கறவை மாடுகளுக்கு மாவு தீவனத்தை விட குச்சி தீவனமாக அந்த அடர்தீவனத்தை மாற்றி கொடுப்பது சிறந்த முறையாகும். குச்சி தீவனம் கொடுக்கும் போது பண்ணைகள் தூசி பரவுவதில்லை. குச்சி தீவனத்தில் முழுமையான சத்துக்கள் அடங்கியுள்ளது. சேமிப்பை வைப்பதற்கும் மிகவும் எளிதாக இருக்கிறது. மிகவும் விரும்பி கறவை மாடுகள் உண்ணுகின்றன. எனவே குச்சி தீவனம் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் கறவை மாடு பண்ணைகளில் ஒரே மாதிரியான உணவு முறையை பின்பற்ற வேண்டும். அடிக்கடி தீவனங்களையும் தீவனம் கொடுக்கும் நேரத்தையும் மாற்றக்கூடாது. இவ்வாறு மாற்றுவதனால் செரிமானம் பாதிக்கப்படும். அதாவது மாடுகள் அதை உண்டு செரிமானம் செய்துதான் சத்துக்களை பெற்றுக் கொள்கின்றன. அந்த சத்துக்களை பெற்றுக் கொண்டால்தான் தினசரி பால் உற்பத்திக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். எனவே இவ்வாறு மாற்றி மாற்றி செய்வதால் செரிமானம் பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மீண்டும் இந்த தீவனங்களை சரியாக கொடுக்க ஆரம்பித்தால் செரிமானம் பாதிப்பை சரி பண்ணலாம். ஆனால் அவை 1 வாரம் முதல் 10 நாட்கள் வரை நேரம் எடுத்துக்கொள்ளும். இதுவரை கூறிய அறிவியல் பூர்வமான தீவிர பயன்களை கையாண்டு கறவை மாடு வளர்ப்போர் தங்கள் கறவை மாடுகளை வளர்த்தால் பால் உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் காண இயலும். மேலும் இத்தகைய தீவனங்கள் போக தற்போது கறவை மாட்டு பண்ணைகள் பெரும் எண்ணிக்கையில் கறவை மாடுகளை வைத்து வளர்ப்பதால்

0: புதிய வகை தீவனங்களையும் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், முழு தீவனம் என்ற ஒரு புதிய வகை தீவனம் கறவை மாடுகளுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. முழு தீவனம் என்பது பசுந்தீவனம், புலர் தீவனம், கலப்பு தீவனம் என்று தனித்தனியே இல்லாமல் இந்த மூன்றையும் ஒரு சேர கலந்து ஒரே தீவனமாக அளிப்பது முழு தீவனமாகும். பசுந்தீவனத்தை நன்கு உலர வைத்து புலர் தீவனமாக்கி அதோடு சேர்த்து கலப்பு தீவனத்தையும் ஒரு சதவீதத்திலே சேர்த்து அரைத்து முழுமையான ஒரு தீவனமாக அதை மாவாகவோ அல்லது குச்சி தீவனமாக மாற்றியோ கட்டியலாக மாற்றியோ முழு தீவனமாக கறவை மாடுகளுக்கு அளிக்கலாம். இவ்வாறு கறவை மாடுகளுக்கு அளிப்பதால் பண்ணையில் வேலை செய்யும் திறன் அதிகரிக்கிறது. அதாவது வேலை ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையிலே தீவன பராமரிப்பு செய்ய முடியும். அது மட்டுமல்ல, முழு தீவனத்திலே ஒரு கட்டி அல்லது ஒரு சிறிய அளவு குச்சி தீவனத்தை உண்டாலேயே இந்த கறவை மாடுகளுக்கு அன்றைக்கு வேண்டிய தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைத்து விடுகிறது. அதாவது ஒரு 5 லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு தினசரி 2 கிலோ அல்லது 3 கிலோ அளவிலே முழு தீவனம் கொடுத்தாலே போதுமான தீவன சத்துக்கள் கிடைத்து விடுகின்றன. இது போக இப்போது கறவை மாடு வளர்ப்போர் சேமித்து வைத்த தீவனங்களையும் அன்றாட தீவனமாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ஊறுகாய்ப்புல் மற்றும் உலர்புல் போன்றவை செமித்து வைத்த தீவனங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை. ஊறுகாய்ப்புல் என்பது சைலேஜ் என்று வழங்கப்படுகிறது. உலர்புல் என்பது ஹே என்று ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது. புல் வகைகளை அறுவடை செய்து சேமித்து வைத்து அவற்றை கெட்டுப்பாகாமல் பராமரித்து பின்னாட்களிலே பசுந்தீவனமாக பயன்படுத்துவது தான் சைலேஜ் முறையாகும். இது போக தற்போது தீவன பயிர் சாகுபடிக்கு வசதி இல்லாத நிலம் இல்லாத விவசாயிகளும் கறவை மாடுகளை மிகவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் வளர்க்கும் போது அவர்களுக்கு நீரியல் பசுந்தீவனம் என்பது மிகப்பெரிய உதவியாயிருக்கிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லக்கூடிய மண் தேவையில்லாத ஒரு பசுந்தீவன உற்பத்தி முறையை கையாண்டு வெறும் நீர் மட்டுமே பாய்ச்சி பசுந்தீவனம் உற்பத்தி செய்யும் போது குறைந்த நாட்களிலேயே நல்ல சத்தான பசுந்தீவனம் கிடைத்து விடுகிறது. குறைந்த இடத்திலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்ய இயலும். நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி பசுந்தீவன உற்பத்தி செய்வதற்கு இடமில்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள் இந்த முறையை பின்பற்றி பசுந்தீவன உற்பத்தி செய்யலாம். இதிலே மக்காச்சோளம், சோளம் போன்ற பயிர்கள் மிகவும் ஏற்றவையாக இருக்கின்றன. இவ்வாறான அறிவியல் பூர்வமான தீவன மேலாண்மை முறைகளை கையாண்டால் கறவை மாடுகளுக்கு சிறந்த பால் உற்பத்தியை ஏற்படுத்தி அதிக லாபம் ஈட்ட இயலும் என்பது நிச்சயம்.
1: இதுவரை கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் செல்லப்பாண்டியன் அவர்கள். தொடர்வது மெல்லிசை.

0: பெருக்கிடுவோம், நாம் கால்நடை வளர்த்திடுவோம்.
1: தொடர்வது வேளாண் செய்திகள். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பூவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பூவை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிதானே யோசிக்கிறீங்க. பூவுக்கு 7 பருவங்கள் இருக்குதான், அது உங்களுக்கு தெரியுமா? என்னது பூவுக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கிய மரபுபடி பெண்களுக்கு தான் 7 பருவங்கள் உள்ளது போல, அதாவது பெண்களுக்கு வந்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, இதே மாதிரி 7 பருவங்கள் இருக்கு. அதே மாதிரி பூக்களுக்கும் 7 பருவங்கள் இருக்குதான். அவை என்னென்னு பார்ப்போமா? நம்ம வந்து சாதாரணமாக பூன்னா சொல்றோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு பூ மலர்ந்து வாடும் வர 7 பெயர்கள் அதற்கு வச்சிருக்காங்களாம். இப்ப முதல்ல வந்து அரும்பு. இது வந்து செடியில மிக சிறிய ஒரு ஊசி முனையளவு தோன்றும். இதுதான் பூவோட முதல் பருவமா. அதற்கு அடுத்த பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொட்டு. இது வந்து அந்த அரும்பு சற்று பெரியதாகி, ஆனா அதுல வந்து இதழ் விரியாமல் அப்படியே மூடி இருக்கும், இததான் மொட்டுன்னு சொல்றோம். அடுத்து வந்து முளை. இது வந்து மொட்டு லேசாக விரிய தொடங்கி உள்ளிருந்து நறுமணம் மெதுவாக வெளியே வரும் நேரம்தான். அதற்கு அடுத்த பருவம் தான் மலர். இதழ்கள் முழுமையாக விரிந்து பின் தான் இத பூன்னு சொல்றோம். இந்த நிலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நிலைதான். அதற்கு அடுத்தால உள்ள பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலர். இது பூ நன்றாக மலர்ந்து அதன் இதழ்கள் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி வளர்ந்து தனது முழு அழகையும் அப்படி காட்டக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் 6வது பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா வி. இது பூவின் அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி வாடி செடியிலிருந்து கீழே விழ தொடங்கும் நிலைதான். அதுக்கு அடுத்து கடைசியாக உள்ள பருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்மல். பூ வந்து முழுவதுமாக காய்ந்து சுருங்கி வாடிவிடும் கடைசி நிலைதான் இது. என்ன, பூவோட 7 பருவங்களையும் தெரிந்து கொண்டோமா? இனிமே பூவை பார்த்தா பூ தானே அப்படின்னு யோசிக்காதீங்க, அதோட ஒவ்வொரு பருவத்தையும் நினைச்சு பாருங்க. நம்ம அடுத்ததான் தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பயிர் கழிவுகளை உரமாக மாற்றும் முறையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விவசாயிகள் நிலங்களில் பயிர் அறுவடை மேற்கொள்ளும் போது அறுவடை போக மீதமுள்ள பயிர் கழிவுகளான நெல் வைக்கோல், மக்காச்சோள தட்டை, சோளத்தட்டை, பருத்தி செடி போன்ற தேவையற்ற பகுதிகள் பயிர் கழிவுகள் என சொல்றோம். இவற்றை வந்து வயலில் வந்து நம்ம எரிப்பதற்கு பதிலாக இதனை இயற்கை உரமாகவோ அல்லது மதிப்புமிக்க பொருளாகவோ மாற்றுவது சிறந்தது. நெல் வைக்கோல், சோளம், கம்பு மற்றும் மக்காச்சோள தட்டை போன்ற தானிய கழிவுகளும், பருத்தி செடிகள் மற்றும் கரும்பு தொகை போன்ற பணப்பயிர் கழிவுகள் மற்றும் நிலக்கடலை தோல், தேங்காய் நாறு, மரவட்டை கழிவுகள் போன்ற பிற பயிர் கழிவுகளிலிருந்து இயற்கை உரம், கால்நடை தீவனம், மதிப்பு கூட்டுதல் மூலம் பல முறை

இதுல இருக்குதான். பயிர் கழிவுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாணம் மற்றும் மாட்டின் சிறுநீருடன் கலந்து 3 முதல் 4 மாதங்கள் அது அப்படியே நிழல்ல மக்க செய்வதன் மூலம் சிறந்த உரம் தயாரிக்க முடியுமா. மேலும் மண்புலம் உரம் தயாரிக்கவும் காளான்கள் வளர்க்கவும் பயன்படுத்தலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோள தாள்கள் கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுதாம். பயிர் கழிவுகளை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் மண் வளம் மேம்படுவதுடன் காற்று மாசும் தடுக்கப்படுகிறது. பயிர் கழிவுகள் மக்கி உரமாவதால் மண்ணிற்கு தேவையான தலை மணி சாம்பல் சத்துக்கள் இயற்கையாகவே கிடைக்கிறதாம். மண் புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து மண் பொளபொளப்பாகும். இதனால் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பணத்தை சேமிக்க முடியும். சோளம், கம்பு மற்றும் நெல் கழிவுகள் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுகிறது. பயிர் கழிவுகளை வயலில் வைத்து எரிப்பது தடுத்து நிறுத்தப்படுவதால் புகை மற்றும் காற்று மாசு ஏற்படுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. காற்றில் கரியமில வாயு கலப்பது குறைந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது.

அளிக்க முடியும். சோளம், கம்பு மற்றும் நெல் கழிவுகள் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாக பயன்படுகிறது. பயிர் கழிவுகளை வயலில் வைத்து எரிப்பது தடுத்து நிறுத்தப்படுவதால் புகை மற்றும் காற்று மாசு ஏற்படுவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. காற்றில் கரியமில வாயு கலப்பது குறைந்து சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது.

0: படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரை இசையில் அடுத்ததாக ராசையா படத்திலிருந்து வரும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி பாடியது.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 8:17:40. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் திரை இசையில் வரும் பாடலின் படம் சந்திரலேகா. பாடலுக்கு குரல் கொடுத்தவர்கள் உன்னிகிருஷ்ணன், பவதாரிணி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெச்சிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேரம் 8:28:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. பாடலை பாடியவர்கள் உதித் நாராயணன், சாதனா சர்க்கம். குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

இனிமையான இரவு வேளையில் மனதை வருடும் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக வீரா படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் 8:46:24. திரையிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் பாசமலர்கள். பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன்.

நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. திரையிசையில் அடுத்ததாக ஜூலி கணபதி படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்

நிறுவன தின நிகழ்ச்சியில் அவர் இத்துறை முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணியில் தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. செஷல்ஸ் பயணத்தின் மூலம் இந்திய பெருங்கடலில் ஒத்துழைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். செஷல்ஸ் தீவிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்கு விக்டோரியா நகரில் உலகின் மிக பழமையான ஆமையை பார்வையிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜவார் நகரில் ஆம்பர் மற்றும் ஹசன் கே சர்க்கியூட்ஸ் உற்பத்தி ஆலைக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபேந்தர் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒரு நம்பகரமான உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். தமிழகம் மற்றும்

பெருங்கடலில் ஒத்துழைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மக்களின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் செஷல்ஸில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். செஷல்ஸ் தீவிற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அங்கு விக்டோரியா நகரில் உலகின் மிக பழமையான ஆமையை பார்வையிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜவார் நகரில் ஆம்பர் மற்றும் ஹசன் கே சர்க்கியூட்ஸ் உற்பத்தி ஆலைக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு பூபேந்தர் யாதவ் ஆகியோர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபேந்தர் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஒரு நம்பகரமான உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 424 முகாம்கள் மற்றும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் உட்பட 31 இடங்களிலும் போலியோ சொட்டு மருந்து போட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அருகிலுள்ள ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம், அங்கன்வாடி பணியாளர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் சங்கீதவானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் ஆனழகன். பாடலை பாடியவர்கள் மனோ ஸ்வர்ணலதா.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நிலையத்தின் நேரம் சரியாக 9:46:27. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் சங்கீத வானொலி நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம். சின்ன பசங்க நாங்கள் திரைப்படத்திலிருந்து

0: ब्रह्मपुत्र के घाट से हिमालय के विस्तार तक होती है मन की बात प्रधानमंत्री के साथ। तो सुनिए इस महीने 28 जून सुबह 11 बजे मन की बात आकाशवाणी दूरदर्शन के सभी चैनलों और प्रसार भारती के OTT प्लेटफॉर्म वेव्स पर। इसके अतिरिक्त आकाशवाणी और दूरदर्शन के YouTube चैनल और प्रसार भारती के ऐप न्यूज ऑन एयर और OTT प्लेटफॉर्म वेव्स पर सजीव प्रसारण लाइव स्ट्रीमिंग के माध्यम से। तो याद रखें, रविवार 28 जून सुबह 11 बजे मन की बात
1: आकाशवाणी புதுச்சேரி. நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 10:55 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் நாளை 8:00 மறு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் இயற்கையின் மௌன புரட்சி தொடர்ச்சி வழங்குபவர் கே. குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்த தொகுப்பு. 7:25 நலமாய் வாழ பதட்டக் கோளாறுகளுக்கான யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகம். பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை டி கே சிவலோகநாதன் டி கே சிவஞானமூர்த்தி குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். டி வி கேசவன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகள். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் டி ஆர். அரவிந்த் கௌஷிக் அவர்கள் மிருதங்கத்தில் வழங்கியிருப்பது மிஸ்ரு ஜாபு தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு. 4:00 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள். அமைப்பு கே. பவானி எம். ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ். நந்தினி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மாலை 5:00 கிராமிய தென்றல் எம். கோதண்டபாணி குழுவினர் வழங்கும் தெருக்கூத்தின் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி சேலியமேடு கவிஞநேரு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:30 லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் மாலை 6:30 திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஹிந்தியிலும் காலை 6:05-8:15 பிற்பகல் 2:00 3:05-9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:40

5 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: fears for ongoing diplomatic efforts. Bahrain reported a drone attack today, calling it a flagrant violation of its sovereignty, while a strike was reported near Erbil in northern Iraq. In southern Lebanon, an Israeli drone strike hit the Nabatea area a day after Israel and Lebanon signed a U.S. brokered framework for Israeli withdrawal and restoring Lebanese state authority. In the FIFA World Cup, Panama will take on England in Group L match at East Rutherford in U.S. tonight. In another Group A fixture, Croatia will face Ghana at Philadelphia in U.S. And that is the end of this news bulletin.
1: Akashwani, Puducherry. நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.